எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். Ha ha ha ha ha.

0: चुप कैसे बोलेगा तुमने?
1: Rolex. Rolex.
0: Sir. Yes, sir.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
3: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: புத்தன் போத

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். திடீரென்று மின்சாரம் தடைபடுகிறது. அதுவரை எரிந்து வெளிச்சம் பாய்ச்சி கொண்டிருந்த விளக்குகள் எல்லாம் அணைந்து விடுகின்றன. இந்த நேரத்தில் நாம் உடனடியாக என்ன செய்வோம்? ஏதேனும் ஒரு விதத்திலே அந்த அறைக்கு வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சிப்போம். நமக்கு நன்றாக தெரியும் எந்த இடத்திலே நாம் மெழுகுவர்த்தியை, அதை பற்ற வைப்பதற்கான தீப்பெட்டியை வைத்திருக்கிறோம் என்று. இருளாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த இடம் இருக்கின்ற திசையை ஊகித்து நாம் எந்த இடத்தில் இருந்தோமோ அங்கிருந்து மெழுகுவர்த்தி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி எதன் மீதும் இடித்து விடாமல் கவனமாக நகர்ந்து சென்று மெழுகுவர்த்தியை எடுத்து தீப்பெட்டியை உரசி மெழுகுவர்த்தியை பற்ற வைப்போம். இவை அனைத்துமே கண்ணுக்கு எதுவுமே புலப்படாத இருள் சூழ்ந்த நிலையிலேயே நம்மாலே நிகழ்த்தப்படுகிறது. எதன் அடிப்படையிலே எப்படி செய்கிறோம்? நம்முடைய புத்திக்கு நாம் மெழுகுவர்த்தியை வைத்த இடம் நன்கு பதிவாகி இருக்கும். மின்சாரம் தடைபடும் போது வீட்டின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் நாம் இருக்கலாம். ஆனால் அங்கிருந்து மெழுகுவர்த்தி இருக்கின்ற இடம் நோக்கி நமக்கு திசை தெள்ள தெளிவாக தெரியும். வழியில என்னென்ன பொருட்கள் இருக்கும், அதன் மீது இடித்து விடாமல், நாம் விழுந்து விடாமல், தடுமாறி விடாமல் எப்படி நாம் லாவகமாக நடந்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த புரிதல், தெளிவு, அதுதான் அந்த அறைக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது இல்லையா? அதுபோலத்தான் வாழ்க்கையினுடைய பல சூழல்களிலே திடீரென்று ஒரு இருள் சூழலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் நம்மை திகைக்க வைக்கலாம். மின்சாரம் அணைந்த உடனே சட்டென்று அடடா என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் உடனே புத்தி சுதாரிக்கிறது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மெழுகுவர்த்தியை ஏற்ற வேண்டும். அதுதான் எங்கிருக்கிறது என்று நமக்கு தெரியுமே, உடனடியாக அதை நாம் செயல்படுத்துகிறோம். அதுபோல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பதட்டமடையாமல் சற்று நிதானித்து என்ன செய்யலாம் என்று தீர்க்கமாக நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்த உடனே தெளிவு பிறக்கின்ற வகையிலே அறிவின் அளவிலே நாம் முன்கூட்டியே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். எல்லா விதங்களிலும் நன்கு கற்றறிந்திருப்பது என்பது பெரிய பலம். அந்த புத்தியின் வெளிச்சம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருளையும் விரட்டிவிடும். அதுபோல அனுபவம், எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதிலே எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பலமுறை செய்து பார்த்து பழகி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வல்லமையான ஒரு உணர்வு எது என்றால் அனுபவம். அப்படி அறிவு, அனுபவம், ஆற்றல் எல்லா விதங்களிலும் நாம் தயாராக இருக்கும் போது

புத்தி மட்டும் பதட்டமடையாமல் இருந்தால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு இன்னல் இருளாக வந்து நம் வாழ்க்கையை சூழ்ந்தாலும் உடனடியாக நம்முடைய திறமையாலே செயல்பாட்டினாலே அங்கே ஒரு வெளிச்சத்தை ஏற்றி அந்த இருட்டை நம்மாலே போக்க முடியும். அப்படி நம்முடைய சிந்தையின் தெளிவாலே செயலின் ஆற்றலினாலே எதிர்படுகின்ற சூழல் எதுவாக இருந்தாலும் அதை நாம் கடந்து வெல்லுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வரு?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்மா கூட. மார்க்கஸ் அரிலியஸ் அவர்களினுடைய ஒரு பொன்மொழி, எத்தனை ஆழமாக சிந்தித்து ஆனால் அந்த சிந்தனையை எவ்வளவு எளிமையாக ரசனையாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது நமக்கு வியக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் அது. மனிதர்கள் எப்படி இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய கைகளைப் போல, கால்களைப் போல, கண்களைப் போல, மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய பற்களினுடைய வரிசையைப் போல இருக்க படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறார். என்ன உதாரணம் இது? புரியவில்லை இல்லையா? இந்த கைகள் இருக்கின்றனவே, இவை இரண்டு கைகள். ஆனால் அவை ஒன்றுக்கொன்று இணைந்து ஒத்துழைத்து இயங்குகின்றன. அதுபோலத்தான் கால்கள், கண்கள், நம்முடைய பற்களினுடைய வரிசைகள், இவை எண்ணிக்கையிலே ஒன்றுக்கு மேற்பட்டவையாக இருந்தாலும் ஒன்று போல இயங்குகின்றன, ஒத்துழைத்து இயங்குகின்றன, ஒன்றுக்கொன்று உதவி கொள்ளுகின்றன, ஒன்றை ஒன்று சிறப்பிக்கின்றன. அதுபோலத்தான் இந்த உலகத்திலே மனித உயிர்களாகிய நாம் எண்ணிக்கையிலே அதிகமாக இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து ஒத்திசைந்து ஒன்று போல இந்த உலகத்திலே சிந்தித்து செயல்பட்டோமேயானால் நிச்சயமாக இந்த உலக இயக்கம் நமக்கு ஆனந்தத்தை வழங்கக்கூடியதாக அமையும் என்பதுதான் மார்க்கஸ் அரேலியஸ் அவர்கள் இந்த உதாரணத்தின் துணை கொண்டு நமக்கு சொல்லக்கூடிய மிக ஆழமான ஒரு தத்துவம். இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதனுக்கு மனிதன் மனதளவிலே ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், அதுதான் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திலே ஒரே சுவற்றை பகிர்ந்து கொள்ளுகின்ற இரண்டு வீடுகளிலே அடுத்தடுத்து வாழுகின்ற மனிதர்களுக்கு இடையிலே கூட ஒரு ஒற்றுமை இல்லை. முடிந்தவரை ஒருவரை ஒருவர் பார்க்காமல் தவிர்க்கின்ற அளவிற்கு முரண்படுகிறார்கள். அங்கே ஆரம்பிக்கின்ற முரண்பாடு தேசங்களுக்கு இடையிலே போராக, அதுவும் துவங்கினோமா முடிந்தோமா என்கிற போர்கள் அல்ல, நீண்டு கொண்டே இருக்கின்றன. எத்தனை பெரிய தாக்கத்தை எல்லா இடங்களிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாடுகள் எல்லாம் காணாமல் போக வேண்டும், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எல்லாம் இல்லாமல் போக வேண்டும் என்றால் மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் உதவி வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு ஒற்றுமை நிலவ வேண்டும். முதலில் அதை சாத்தியப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு மற்ற உயிர்களோடும் ஒருங்கிணைந்து வாழுகின்ற ஒரு தன்மை மனித குலத்திற்கு அவசியம். அப்போதுதான் வாழுகின்ற இந்த வாழ்க்கையை நாம் வளப்படுத்திக் கொள்ள முடியும். எத்தனை அற்புதமான ஒரு அறிவுரை இல்லையா? நாம் வாழும் இந்த உலகிலே நமக்கு அறிவுரைகளுக்கு பஞ்சமே இல்லை. அற்புதமான அர்த்தம் பொதிந்த அறிவுரைகள் பலவற்றை நம் பெரியோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் அதை இன்னும் வாழ்க்கைப்படுத்தாமல் இருக்கிறோம். அதன் அருமை கருதி எப்போது நாம் செய்ய துவங்குகிறோமோ அன்று முதலே நம்முடைய வாழ்க்கை என்பது மிகச்சிறப்பான நிலை நோக்கி திசை மாறும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூலை மாதம் 23 தேதியான இதே நாளிலே வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்களை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். 1829 ஆண்டு வில்லியம் ஆஸ்டின் என்கின்ற ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் டைப்போகிராஃபர் என்கின்ற ஒரு தட்டச்சு கருவியை கண்டுபிடிக்கிறார். இதுதான் அமெரிக்காவிலே கண்டறியப்பட்ட முதல் தட்டச்சு இயந்திரம். அதிகமான எழுத்து பணிகளை கொண்ட தன்னுடைய வேலையை சுலபமாக்கிக் கொள்வதற்காக வில்லியம் ஆஸ்டின் அவர்கள் கண்டறிந்த அந்த தட்டச்சு இயந்திரத்தினுடைய தொழில்நுட்பம் தான் கணிப்பொறி தொடங்கி குவர்டி கீபேட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அலைபேசிகள் வரை பெருமளவிலே பயன் தரத்தக்க ஒரு மிகச்சிறந்த துவக்கமாக அமைந்திருக்கிறது. அதே போல 1872 ஆண்டு ஆப்ரோ அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான எலிஜா மெக்காய் நீராவி இன்ஜின்களிலே பயன்படக்கூடிய லூப்ரிகேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு உயவு பொருளை கண்டறிந்திருக்கிறார். நீராவி இன்ஜின்கள் தொடர்ந்து இயங்கும் போது அதிலே ஏற்படுகின்ற உராய்வினாலே அதனுடைய செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. துவக்கத்தில் என்ன செய்வார்கள், நடுநடுவே நீராவி இன்ஜின்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ரயில்களை பாதியிலே நிறுத்திவிட்டு அந்த இன்ஜின்களிலே உயவு பொருட்களை சேர்ப்பார்கள். இப்படி அடிக்கடி வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த இன்ஜினுடைய சிறப்பான இயக்கத்திற்காக உயவு பொருட்களை சேர்ப்பது என்பது சற்று சிரமமான காரியமாக இருந்தது. பயணத்தினுடைய வேகம் தடைப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இன்ஜினுடைய செயல்திறனும் பாதிக்கப்பட்டது. இதற்கெல்லாம் மாற்றாகத்தான் மெக்காய் அவர்கள் லூப்ரிகேட்டர் கப் என்கின்ற ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். அது இன்ஜினோடு இணைக்கப்படுகிறது. இன்ஜின் இயங்கும் போதே அது பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான உயவு பொருளும் தொடர்ச்சியாக அதற்கு வழங்கப்படுகிறது. ஆகையினாலே நடுநடுவே நிறுத்தி மெனக்கெட்டு அதிலே உயவு பொருளை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. என்ஜினுடைய செயல்திறனும் மிக அதிகமாக முன்னேற்றம் கண்டது. ஆகவே பெருமளவிலே ரயில்களினுடைய என்ஜின்களிலே மெக்காய் அவர்களினுடைய இந்த கண்டுபிடிப்பு பயன்படுத்தப்பட்டது. அதையும் கடந்து எங்கெங்கெல்லாம் நீராவி என்ஜின்கள் பயன்படுத்தப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இந்த கண்டுபிடிப்புகள் பெருமளவிலே கொண்டாடப்பட்டன. அந்த வகையிலே என்ஜின்களினுடைய செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய லூப்ரிகேட்டர் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகச்சிறந்த துவக்கத்தை மெக்காய் அவர்கள் இந்த தினத்திலே கண்டறிந்திருக்கிறார். அதுபோல 2015 ஆண்டு ஜூலை மாதம் 23 தேதி புகழ்மிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவினுடைய கெப்லர் மிஷன் என்கின்ற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தின் வாயிலாக கெப்லர் 452B என்கின்ற ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து சற்றேறக்குரிய 1400 ஒளி ஆண்டுகள் தொலைவிலே அந்த கிரகம் இருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு எந்த அடிப்படையிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், கெப்லர் 452B என்கிற அந்த கிரகம் சற்றேறக்குரிய பூமியோடு ஒத்துப்போகின்ற ஒன்றாக இருக்கிறது. பூமி எப்படி சூரியனை சுற்றி வருகிறதோ அதே மாதிரி அந்த கிரகமும் கூட ஒரு குறிப்பிட்ட விண்மீனை சுற்றி வருகிறது. பூமியிலே நீர் இருப்பதைப் போலவே அங்கும் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் என்பார்கள், அதாவது பூமியை தவிர்த்து பிரபஞ்ச வழியிலே நாம் வாழ்வதற்கான அமைப்பு வேறெங்கேனும் இருக்கிறதா என்பதை மிக ஆர்வமாக தேடிக்கொண்டிருக்கின்ற உலக விண்வெளி ஆராய்ச்சி முயற்சிகளிலே ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக முதன் முதலாக கண்டறியப்பட்ட கெப்லர் 452B என்கிற அந்த கிரகத்தினுடைய கண்டுபிடிப்பு அமைந்திருக்கிறது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இந்த தினத்திலே அநேகம் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆச்சரியகரமான பல மாற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான ஆரம்பங்கள் இந்த தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alakasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஒன்று அரசனை போல நடங்கள், அல்லது யார் அரசனாக இருந்தால் எனக்கு என்ன என்கின்ற ஒரு மனநிலையோடு நடங்கள். இரண்டுமே ஒரு விதமான கம்பீரம்தான். நான் தான் அரசன் என்கின்ற உணர்வு நமக்கு ஒரு பெரிய கம்பீரத்தை கொடுக்கும். அதுபோல யார் அரசனாக இருந்தால் எனக்கு என்ன, இதை அலட்சிய துணியிலே பார்க்க கூடாது. அதாவது யார் அரசராக இருந்தாலும் அவரை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு ஆளுமை எல்லாவற்றிலும் நமக்கு இருக்குமேயானால் அப்போது அச்சமில்லாத ஒரு பீடு நடை நம்மிடத்திலே கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த இரண்டு விதங்களிலே ஏதேனும் ஒன்றை நிச்சயம் நாம் வாழ்க்கையிலே சாதித்தே ஆக வேண்டும். அதுதான் நமக்கு நாம் செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய சிறப்பு. எல்லோரையும் கடந்து நிற்கக்கூடிய நானே அரசன், நானே தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த முதன்மை நிலை, அந்த நிலைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அல்லது அப்படி முதன்மை நிலையிலே நிற்கின்ற ஒருவரையும் கூட எந்த சலனமும் இல்லாமல் எதிர்கொள்ளுகின்ற, அல்லது அவருக்கு சமமாக நடக்கின்ற, அல்லது அவரே மதிக்கின்ற ஒரு உன்னத நிலையிலே நாம் இருக்க வேண்டும். இந்த நிலைகளை அடைவதற்கு நாம் தீவிரமாக முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கான முயற்சிகளை எல்லாம் மிக நேர்மையாக ஒழுக்கம் சார்ந்து நாம் மேற்கொள்ளும் போது அது எல்லோரிடம் இருந்தும் நமக்கு பெரும் மரியாதையையும் பெற்றுக் கொடுக்கும். அப்படி நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம், நோக்கங்களை எல்லாம் மிக ஆக்கப்பூர்வமானதாக அமைத்துக் கொண்டு அதன் வழியிலே நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிக்கதாக அமையும்படி நாம் செயல்படுவோம். அதனாலே மேன்மையான நிலையை, எல்லோரும் பெருமையோடு வணங்கும் நிலையை, வாழ்த்தும் நிலையை நாம் சாத்தியப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றும் என்றும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

குட் மார்னிங், காலை வணக்கம். 7:08 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்கி எழுந்திருச்சிங்களா? தூங்கி எழுந்தோடனே டப்புன்னு பார்த்தா தேர்ஸ்டே வந்துருச்சு. ஆமாம், ஜாலி தேர்ஸ்டே வந்துட்டாலே ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லையாண்ணா. ஆல்மோஸ்ட் இந்த வாரம் முடியறதுக்கு ஆகிடுச்சு. இல்லை, வாரம் முடியக்கூடிய அந்த நேரத்தில் கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இந்த வாரம் ஃபைனலி முடிச்சாச்சுப்பா, இந்த வேலைகள்லாம் முடிச்சாச்சு, அவ்வளோதான், இனி ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி மைண்ட் வந்து தோணும் இல்லையா. பிகாஸ் லைஃப்பில் வந்து ஆல்வேஸ் தே ஹேஸ் டு பி அ பேலன்ஸ். ஒர்க்னு ஓடக்கூடாது, இல்லை ஒர்க்கே பண்ணாமலும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு கரெக்டான பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பிக் ஸ்கில். ஆர் அந்த ஒரு திறமை மட்டும் நமக்கு இருந்ததுன்னா போதும், எல்லாமே கரெக்டாயிடும். பட் அது நம்மள நிறைய பேருக்கு வந்து அது ஒரு குறையாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ரொம்ப நேரம் வந்து வேலையிலே இருந்துட்டு திடீர்னு வந்து இப்போ நான்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது தான் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டேன் நான். அப்புறம் என்னென்னே நினச்சி புலம்பிக்குவேன் நான், தண்ணி கூட குடிக்கலையே காலையிலேருந்து அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் பி லைக் மீ. நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அப்படி இருக்காதீங்க. நானுமே வந்து அப்பப்போ கரெக்டாக யூனோ அலாமெல்லாம் வச்சுக்கிட்டோ இல்லை வந்து ரிமைண்டர்லாம் வச்சுட்டோ வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த ஆப்பெல்லாம் இருக்கேன், அதெல்லாம் வச்சுப்பேன் நான். பிகாஸ் ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்களே. தண்ணி வந்து போதுமான அளவு நம்ம குடிக்கலைன்னா பிரெயின் வந்து சுருங்கிருமா? ஆமாம், சுருங்குற மாதிரி இருக்கும். பிரெயினுக்கு வந்து வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், யாராவது ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா, நானும் எங்கேயோ பார்த்தேன். ஐ ரெட் சம்வேர் வாட்டர் இட் இஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இன்னைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 liters தண்ணியாவது நம்ம குடிச்சு வைப்போம், ஓகேவா? அப்புறம் வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவ் இஸ் த வீக், இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வாரம்? நல்லபடியாக போயிட்டு இருக்குன்ட்டு நான் நம்புறேன். அண்ட் 11 AM

0: நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ண போறாங்க. டெய்லி டெய்லி நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன் இல்லையா, அதாவது இப்போ இந்த ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல உங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஆர் யூனோ நீங்களே வந்து தமிழ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எழுத படிக்க கத்துக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கு தெரியுமா இருக்கும், பட் எழுத படிக்க எல்லாம் தெரியாது நம்ம தாய்மொழியா இருந்தாலும் கூட. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காகவே வந்து யாழ் கல்வியகம் இருக்காங்க, அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் வந்து இன்னைக்கு பேச போறாரு நம்மளோட. ஸோ யாழ் கல்வியகம் வந்து இங்கே ஆன்லைன்ல தமிழ் வகுப்புகள்லாம் நமக்காக எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஷோர் இட்ஸ் கன் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன். 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அதுதான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல். சரி, அதை தவிர்த்து என்ன நாள் இன்னைக்கு? இட் இஸ் ஜனநாயகன் டே. ஆமா, ஸோ ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெற்றிகரமாக திரையரங்குகளில் வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம் இன்னைக்கு 4:30 மணிக்கெல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இல்லையா. ஸோ பார்ப்போம், அப்படி யாராவது எஃப்டிஎஃப்எஸ்லாம் பார்த்துட்டு வராங்கன்னா அவங்களே வந்து கனெக்ட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அண்ட் ரைட் நவ் இன்னைக்கு நம்ம ஆக்டர் சூர்யா அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால பேக் டு பேக் சாங்ஸ் எல்லாம் அவரோட சாங்ஸாக இருக்க போது. ஸோ விஷிங் ஆக்டர் சூர்யா அன் அமேசிங் இயர் அஹெட். நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஆக்டர் சூர்யா, அந்த சாம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அவ்வளோ அழகாக அவர் மெயின்டைன் பண்ணிப்பார். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் திங் வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம். ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். அவருடைய அப்பா திரு சிவகுமார் அவர்களை மாதிரி தான் ஹெல்த் மேலே வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங். விஷிங் ஆக்டர் சூர்யா அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக என்ன ரெண்டு பாட்டு தெரியுமா இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன்? 24 நானும் அழகி நிலைய பாட்டும், அயன்லேருந்து விழிமூடி யோசித்தால் பாட்டும். ஸோ ரெண்டு பாட்டோடு நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். ரிதமுடைய அதீம்தனா அந்த வைப்ஸில் நல்லா காம் அண்ட் குவாய்ட் அண்ட் பியூட்டிஃபுல் வைப்ஸில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதை அப்படியே கொண்டு போவோம். அண்ட் நீங்கள் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத தவறாமல் வழக்கம் போல் எனக்கு மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க, சரியா? இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANA இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க. ஜனநாயகன் பார்த்துட்டீங்களா இல்லையா, பார்க்க போகிறீங்களா, அதையும் வந்து எனக்கு சேர்த்து ஒரு வரியில் அமைச்சிங்கன்னா இல்வி நைஸ், சரியா? அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க. குட் மார்னிங்.
1: Actor Surya birthday special, back to back songs only on 89.4 Tamil FM.

0: ஜஸ்ஸா,
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: சிறுத்தையும் தமிழி ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
0: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.
3: திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாஸின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்டு மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0% மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை. மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும்
4: $1,000,000

0: 7:30 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 90s நாட் அவுட்ல பூவெல்லாம் கேட்டுப்பார் அல்ல, பூவெல்லாம் கேட்டுப்பார் தானே? ஆமாமா, பூவெல்லாம் கேட்டுப்பார், பூவெல்லாம் உன்வாசம், பூவே உனக்காக, இந்த மாதிரி பூக்கள் சார்ந்து எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்கு. அதனால ஸ்லைட் கன்ஃபியூஷன். பட் அடுத்ததான் உங்களுக்கு வந்து நான் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து சுடிதார் அணிந்து பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். அகேன் நம்ம சூர்யா அண்ட் ஜோதிகா அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் படம் டுகெதர்லயே வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்பார்க் இருந்து பத்துக்கிட்டு, பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் கப்பிள் சூர்யா அண்ட் ஜோதிகா. அண்ட் இன்னைக்கு நம்ம ஆக்டர் சூர்யாவோட பர்த்டே வேற, அவர் பர்த்டே ஸ்பெஷலாக ஏற்கனவே நம்ம வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அவரோட சில ஸ்பெஷல் சாங்ஸ் எல்லாம் கேட்டுருக்கோம். அதை தவிர்த்தும் நடுநடுவில் இந்த மாதிரி சில பாட்டு எல்லாமும் நம்ம கேட்க போறோம். ஸோ 90s நாட் அவுட்ல அந்த பாட்டாச்சா. அதுக்கப்புறமா வந்து தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல பாபா படத்துல இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு நான் அப்ளை பண்ண போறேன். பட் பிஃபோர் தட்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வெளியாயிருந்தது இல்லையா. மிகப்பெரிய அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, நமக்கு வந்து இனி பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் அல் ஹிந்த் அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட். அதோட சேர்த்து பார்த்தா இங்கே நம்ம துபாய்க்கு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை நாமினேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரிவார்ட் தரப்போகிறோங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ துபாய் இன்வைட் அப்படிங்கிற இந்த ஒரு புது கேம்பெயின். ஸோ இந்த துபாய் இன்வைட் கேம்பெயின் மூலமாக ரெசிடென்ஸ் ஆகிய நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அவங்களுடைய பெயர்களை இந்த போர்ட்டல்ல பதிவு பண்ணி என்னுடைய கெஸ்ட்ஸா இவங்களை நான் வந்து துபாய்க்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயர்களை வந்து நம்ம பதிவு செய்யும் பொழுது நமக்கு டிஸ்கவுண்ட் பேக்கேஜஸ் எல்லாம் கொடுக்கறாங்க, worth 3000 dirhams. அதுல வந்து ஹோட்டல் ஸ்டேஸ், டைனிங் ஆஃபர்ஸ், அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வவுச்சர்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கறாங்க. சோ இதுல வந்து சில பேருக்கு சில சந்தேகங்கள்லாம் இருந்தது. அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம தான் வந்து விசா அண்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வரணுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு உங்களுடைய பெயர்ல இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னாலே போதும். அதுக்கு வந்து நாமினேட் பண்றதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் 31 வரைக்கும் அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் ஆக்டிவ் ஆக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 31 உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இங்கே வராங்கன்னா மறக்காம அவங்களுடைய பேரை வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. துபாய் வந்து அவங்க விசிட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் அதுக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 வராங்கன்னா இந்த போர்ட்டலுக்கு போயிட்டு உங்க பேரின் கீழே இந்த 3 வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கற அந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடும். அந்த போர்ட்டல் என்ன போர்ட்டல் அது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா www.visitdubai.com/en/invite/nomination. ஓகே, இவ்வளோ நான் உங்களுக்கு இந்த ஹைப்பர் லிங்க்லாம் சொல்றதை விட நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கனாலே இந்த துபாய் இன்வைட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே இந்த வெப்சைட் எல்லாமே வரும். ஸோ அந்த நாமினேஷனுங்கிற அந்த ஒரு பேஜுக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் பதிவு பண்ணணும் சரியா. ஸோ என்னெல்லாம் டீடைல்ஸ் அவங்க கேட்பாங்க, எமிரேட்ஸ் ஐடி கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம், அண்ட் எந்த விசிட்டர்ஸ் உங்களுக்காக வராங்க ஆர் யாரை வந்து நீங்க கூட்டிட்டு வர போறீங்க துபாய்க்கு அப்படிங்கும்பொழுது அந்த விசிட்டர்ஸ் ஃபுல் நேம், பாஸ்போர்ட் நம்பர், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களுக்கு அவங்க யார், ஃப்ரெண்டா, ரிலேட்டிவா, என்ன ஏது, அண்ட் எப்போ எந்த மாசம் வராங்க. தே நாட் ஆஸ்கிங் லைக் எக்ஸாக்ட் டிராவல் டேட் எல்லாம், எக்ஸ்பெக்டட் மந்த் ஆஃப் அரைவல்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாதத்துக்கு வர போகிறாங்க, ஆகஸ்டா, செப்டம்பரா அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுடலாம். ஓகேவா, அவ்வளோதான். அண்ட் ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த விசிட்டரோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தந்திருக்கோம் இல்லையா, அவங்க ஒன்ஸ் துபாய்க்குள்ளே வந்த உடனேவே சிஸ்டம் எல்லாம் வந்து இன்டர்கனெக்டட் தானே, அவங்க இங்கே வந்தாச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு போயிடும், டீட்டெயில்ஸ் போயிடும், அதை வந்து ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் ஹேப்பன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த விசிட்டர் துபாய்க்கு வந்ததுக்கு அப்புறமா டிஇடி இருக்காங்க இல்லையா, இக்கானமி அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட், துபாயினுடைய டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி வெரிஃபை பண்ணுவாங்க இந்த விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சா என்ன ஏது அப்படின்ட்டு. நம்ம எதுவுமே அதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் அவங்களுடைய அரைவல் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா எலிஜிபிள் ரெசிடென்ஸுக்கு நம்ம நாமினேட் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம ரெசிடென்ஸ் நமக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி வரும், நமக்கு என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எப்படி வந்து இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் ரிடீம் பண்ணிக்கலாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தரப்போறாங்க. ஓகேயா, ஸோ பாருங்க யாராவது வரப்போறாங்க அடுத்தது அப்படின்னா, வை நாட் அவங்களுடைய பேரை வந்து பதிவு பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு. 90s

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
4: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது யாழ் கல்வியகம் .com.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: டிராஃபிக் ஆஸ் யூஷுவல். ஆஹா, செம்மையாக இருக்குது டிராஃபிக். ஆமாம், எங்கே நம்ம 311 அண்ட் 311 வந்து ரெண்டு கிராஷ் வேறு என்னால் பார்க்க முடியுது. எங்கே இந்த நம்ம கிசே சிமெட்ரி இருக்கு இல்லையா? எஸ் கிசே சிமெட்ரிக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் தட் டிரெக்ஷன் இந்த ஸ்டாஃப் அகாமடேஷன்லாம் இருக்குமே, அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அண்ட் தென் அதுக்கு இன்னும் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா என்ன ஏரியா இது? ஓகே, ஐ திங்க் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11. எஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11லையும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது இந்த மாதிரி ரெண்டு கிராஷ் பார்க்க முடியுது. இல்லைனாலுமே நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஷார்ஜா டு துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில். அண்ட் தென் S119 அதுலேயும் வந்து டிராஃபிக் இருக்குது. பெய்ரூத் ஸ்ட்ரீட்டில் ஷார்ஜா ரிங் ரோடில் கொஞ்சம் டிராஃபிக், E11ல கொஞ்சம் டிராஃபிக், அண்ட் இந்த பக்கம் 611 எப்படி இருக்குது நிலைமை, 611லையும் டிராஃபிக் இருக்குது. ஆக்சுவலி 611லையும் வந்து ரெண்டு கிராஷஸ் பார்க்க முடியுது. ஆமாம், அந்த திலால் சிட்டி கிட்ட டுவர்ட்ஸ் நம்ம துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில் இந்த அல்பாதே பார்க்குக்கெல்லாம் ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித் கலாம் முன்னாடி ரெண்டு கிராஷஸ் இருக்கிறதுனால டிராஃபிக் கன்ஜஷன் இன்னைக்கு காலையில கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதர்வைஸ் அல்கேல் இஸ் கிளியர். ஜாலியா நல்ல காத்தோட்டமா பாட்டு கேட்டுட்டு அல்கேல் வழியாக வரவங்களுக்கு பிரச்சனை இல்லாம டிரைவ் பண்ணிட்டு போகலாம்.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்து இந்துவை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி மெசேஜ் அனுப்பினவரும் அவரு தான். ஓகே, இந்துவை கேட்டதா சொல்லுங்க. யாஷிக் நசீம், குட் மார்னிங், வாட் அன் அமேசிங் மார்னிங். அஃப்கோர்ஸ் டிராஃபிக் ட்ராஜடி இருக்கதான் செய்யுது, ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் வில் பி ஓகே சூன் அப்படின்னு இருக்காரு. அவளை தாங்க எல்லாமே சரியாடும் ஹோப்ஃபுல்லிங்கிற அந்த ஒரு தாட்டோட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெருசாக டென்ஷன் இருக்காது. குட் மார்னிங் டு யூடியூப் பாலகிருஷ்ணா, ஷாஹுல் குட் மார்னிங், ஹரீஷ் பாபு குட் மார்னிங், ஹரீஷ் ஃப்ரம் பெங்களூர். காலை குயிலே கீர்த்தனா இயற்கை மழை வரும் வரை உன் இசை மழை. ஐயோ, சத்தமாக படிச்சுட்டேன். எனவே தட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. உங்கள் டைம் எடுத்து காலையில் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் இப்படி அழகான மெசேஜஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புறதே வந்து உங்களுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குது எங்கள் மேலங்கிறது வெளிப்படுத்துது. தேங்க்யூ ஸோ மச். குமார் ஃப்ரம் ஜப்பான். குமார் ஃப்ரம் ஜப்பான் வந்து நேதிக்கு ஆக்சுவலி நான் பேசிட்டு இருந்தேன் ஷோவில் வந்து என்னென்னா, ஜப்பானில் இந்த ஹியூமன் ஃப்ரிட்ஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி ஜப்பானில் வெளியில் வெயிலில் வேலை செய்கிறவங்க வந்து டக்குனு அவங்க உடம்பு கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி பார்த்தேன். வந்துடுச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னப்போ உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஆமாம், சந்தேகமே வேண்டாம் சிஸ்டர், உண்மைதான். நேற்று முன்தினம் தான் அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் குலசிங்கம் ஃப்ரம் ஜப்பான் அவர் சொல்லியிருந்தாரு. தவறாம அவரும் எப்பவுமே மெசேஜ் அனுப்புறது உண்டு. நட்ராஜன் குட் மார்னிங் டு யூ டு, குட் மார்னிங் கீர்த்தனா. ஒன் மோர் டே லாங் டிரைவ் டு அபுதாபி, விழிமூடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் டைம் வந்து நான் நினைச்ச பாட்டை நீங்களாவே பிளே பண்றீங்க அப்படின்ட்டு பாத்தீங்களா, அதுதான். அண்ட் சர்தார் கான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அவரும் வந்து விழிமூடி பாட்டு. அப்பா, விழிமூடி பாட்டுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்களா? எனக்கும் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், பட் நான் வெளியிலலாம் பெருசா சொன்னது கிடையாது. என்னமோ இருக்கு அந்த பாட்டுல, நம்ம ஹாரிஸ் அவர்களுடைய மேஜிக் நினைக்கிறேன். எனிவே, அர்ஷத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, முகமது அர்ஷத், குட் மார்னிங் மேடம், இனி வந்து டியரா சிட்டி சென்டர்ல நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஆமால, ஜனநாயகன் எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா கேட்கணும்னு நினைச்சேன். சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை பத்தி பேசுவோம். ஐ ஆம் வாட் ஐ ஆம், வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சங்கர், உங்களுக்கும் காலை வணக்கம். ஜெயின் முகமது, கண்ணன் ராஜன், ஜனநாயகன் மார்னிங் ஃப்ரம் துபாய் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஆடேங்கப்பா, நைஸ். அன்வர் ஃப்ரம் ஷார்ஜா, உங்களுக்கும் காலை வணக்கம். சஜ்ஜத், குட் மார்னிங் ஃப்ரம் யுகாண்டா. ரியலி, யுகாண்டால இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓ நைஸ் நைஸ் நைஸ். யுகாண்டா விசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்கு, பார்ப்போம். எனிவே, 753 ஆகுது. அடுத்ததா யாருக்கு என்ன பாட்டு அப்படின்னு கேட்கலாம். 800-8940 ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்கு. ஹாய், குட் மார்னிங்.
2: குட் மார்னிங், குட் மார்னிங் ஸ்டைலிஷ் தமிழ் சீ கேத்னா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். செல்வராஜா பேசுறேன்.
1: செல்வராஜா, ம், சொல்லுங்க.
2: டிஐபி
1: புரியல.
2: டிஐபி ரீச் ஆயாச்சு.
1: டிஐபி ரீச் ஆயிட்டீங்களா? சூப்பர். உங்களுக்கு எப்படி பொதுவா டிராஃபிக் இருக்குமா டிஐபி ரூட்ல?
2: இல்ல, நியர்பை தான். துபாயில இருந்து நோ டிராஃபிக்.
1: நோ டிராஃபிக், ஜாலியா. நைஸ் நைஸ். வேல எத்தனை மணில இருந்து எத்தனை மணி உங்களுக்கு?
2: ஆக்சுவலா உங்க ப்ரோக்ராம் கேக்குறதுக்கு இப்ப டைம் கிடைக்குது. பிஃபோர் 7:00 இருந்தது உங்க டைம் தான். 8:00 ஆச்சு. ஈவினிங் 6:00 வர.
1: ஓ, 8 to 6 வரைக்கும் உங்களுக்கு. அப்ப எப்படி, நீங்க டிராவல்லே இருப்பீங்களா? கார்ல அங்க இங்கயோ இல்ல ஆபீஸ் வர்க் தானா?
2: இல்ல இல்ல, ஆபீஸ் அண்ட் சைட்.
1: ஓ நைஸ். ஓகேங்க, ஓகே. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: கண்ணே கண்மணியே பாட்டு என்னுடைய பொண்ணுக்கு டெடிகேட் பண்றேன்
1: நானு. கண்ணே கண்மணியே, நைஸ். என்ன படம் அது?
2: கேட்கவே இல்லையா? கண்ணே கண்மணியே இப்ப ரீசெண்டா வந்திருக்கலையா? தனுஷ் படம்.
1: தனுஷ் படம் பாத்தீங்களா? படத்தோட பேர் என்ன என்ன? நானும் மறந்துட்டேன் உங்களை மாதிரி. பட் டோன் வரி, நான் கண்டிப்பா உங்களுக்காக அந்த படம்.
2: இந்த சாங் வரவே இல்ல.
1: சரி, நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். சரியா?
2: நான் என்னோட பொண்ணுக்கு டெடிகேட் பண்றது நானு.
1: ஓ, டெஃபினெட்லி உங்களுடைய மகளுக்காக ப்ளே பண்ணிடுறேன் நானு. ஓகே, thank okay, you, thank you, bye bye. ஒரு குட்டி பிரேக் அப்புறமா இவரை கேட்ட பாட்டு நான் பிளே பண்றேன். அண்ட் அடுத்த ஒரு மணி நேரம் தவறாம நீங்க கேளுங்க. யாழ் கல்வியகத்திலிருந்து, யாழ் கல்வியகத்தினுடைய நிறுவனர் வந்து நம்ம கூட பேச போறாரு. தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க UAE ல உங்க குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா அடுத்த ஒரு மணி நேரம் தவறாம கேட்கணும்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
5: போங்க
6: சந்தோஷம்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். எத்திஹாத் ரயில் வலையமைப்பின் மதினாத் ஜாயத் மற்றும் லீவா பயணிகள் ரயில் நிலையங்கள் எதிர்வரும் நவம்பர் 30 தேதி திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டதை விட முன்னதாகவே குறித்த இரு ரயில் நிலையங்களும் திறக்கப்பட உள்ளதாக எத்திஹாத் ரயில்வே அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில் வலையமைப்பு அல் தஃப்ரா பிராந்தியத்துக்கும் விரிவுபடுத்தப்படுகின்றது. அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் திருவிழாக்கள் தொடங்குவதற்கு முன்பே ரயில் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே எத்திஹாத் ரயில் சேவையின் அபுதாபி ஃபுஜைரா ரயில் நிலையங்கள் அடுத்த வருடம் ஜூன் 30 தேதியும், துபாய் அல்தாயித் ரயில் நிலையங்கள் இவ்வருடம் செப்டம்பர் 30 தேதியும், ஜாயத் சிட்டி லீவா ரயில் நிலையங்கள் நவம்பர் 30 தேதியும், அல் தஃப்ரா ரயில் நிலையம் டிசம்பர் 20 தேதியும், ஷார்ஜா ரயில் நிலையம் மார்ச் 30 தேதியும் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி ஃபுஜைரா ரயில் நிலையங்கள் கடந்த 30 தேதி ஏற்கனவே திறக்கப்பட்டன. ஈரான் மீது 12th இரவாக அமெரிக்க மத்திய கட்டளைப்படை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த 2 எண்ணெய் டேங்கர் கப்பல்களை ராணுவ நடவடிக்கையின் மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். என்செலியா மற்றும் லைலா என்ற 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் செங்கடலில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஊதிகள் விதித்திருந்த கடற்படை முற்றுகையை மீறியதாக கூறி அவற்றை தாக்கியதாக ஹூதி கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையின் காரணமாக சுமார் 10 கப்பல்கள் தங்களது பயணத்தை கைவிட்டு திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் ஹூதி கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது. கப்பல்களை சவுதி அரேபிய துறைமுகங்களை தவிர்க்குமாறு ஹூதிகள் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து செங்கடலில் பயணித்த 5 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தங்களது பயணப்பாதையை மாற்றியுள்ளதாக கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. நீட் தேர்வை முழுமையாக ஒழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் வழங்கிய 3 வாக்குறுதிகளிலும் தோல்வியடைந்து விட்டதாக அவர் இக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாணவர்களின் சுமையை குறைப்பது, கல்வியின் வணிகமயமாக்கலை ஒழிப்பது, கல்வி தரத்தை உயர்த்துவது என 3 முக்கிய வாக்குறுதிகளுடன் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த 3 அம்சங்களிலும் நீட் தோல்வியடைந்துள்ளது. பள்ளிகளை மையமாக கொண்ட கற்றல் முறையை பயிற்சி மையங்களை மையமாக கொண்ட முறையாக மட்டுமே அது மாற்றியுள்ளது. நீட் தொடர்பான பிரச்சினை எப்போதும் நடைமுறை சார்ந்தது மட்டுமல்ல, அது அடிப்படை கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினையாகவே இருந்து வருகின்றது. அண்மையில் நடைபெற்ற சம்பவங்கள் இந்த கவலையை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளன என்று அவர் கூறினார். தற்போது நடைபெற்று வரும் மாணவர் போராட்டங்கள் மத்திய அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைய வேண்டும். மாநிலங்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய நேரம் இது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.

0: சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். மாணவர்களின் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளில் இதுவும் ஒரு முக்கியமான படியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்க முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது எந்தவிதமான இரக்கமும் காட்டப்படாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக செயற்பாட்டு குழுவை நியமிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சுற்றாடல் அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, நிலைப்பேறான உயிர்சார் உலகம், எப்போதும் பசுமையான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் சுற்றாடல் அமைச்சினால் 19,719 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்திய மற்றும் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இன்றைய ஆட்டத்தில் இலங்கை 19வயதுக்குட்பட்ட அணி 472 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடும். இலங்கை அணிக்கு 472 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 155 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணி வெற்றி பெறுவதற்கு 6 விக்கெட்டுகள் மீதமுள்ள நிலையில் 317 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. இந்திய 19வயதுக்குட்பட்ட அணி முதல் இன்னிங்ஸில் 411 ஓட்டங்களை குவித்தது. இலங்கை 19வயதுக்குட்பட்ட அணி 148 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. 2வது இன்னிங்ஸில் இந்திய இளையோர் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 208 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இதற்கமைய இலங்கை 19வயதுக்குட்பட்ட அணிக்கு 472 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணி சார்பில் கவிஜ் கமகி ஓர் ஓட்டத்துடன் களத்தில் உள்ளார். இதேவேளை அணித்தலைவர் விமான் தின்சார 55 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். செனூஜ வெகுனாகுட 64 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார். உயான் சபுதித 31 ஓட்டங்களுடன் வெளியேறினார். திமாந்த மகாவிதான டக்அவுட் ஆனார். அவேஷ சமாஷ் 2 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தார்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வார இறுதி வரை 46 டிகிரி செல்சியஸ் வரையில் உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அலைனில் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அபுதாபி மற்றும் துபாயில் 42 மற்றும் 40 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் சார் சூப்பர்.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: இன்று தங்கத்தின் விலை.
0: Gold rate.
1: Brought to you by Ain Gold Walletல நீங்க as low as 1 dirham லந்து கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
3: தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 496 திரும்ஸ் 25 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 459 திரும்ஸ் 75 ஃபில்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை.
1: Brought to you by Ain Gold Walletல நீங்க as low as 1 dirham லந்து கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தினப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 நாட்களாக இந்த ரிமைண்டர் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸா இருக்கு. இங்க அமீரகத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வந்து பார்த்தோம்னா தமிழ் பேசுவோம், தமிழ் வந்து தாய்மொழியா இருக்குனாலும் வீட்டுல நம்ம வந்து பேசுவோம். பட் அதையும் தாண்டி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் வந்து இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிக்கிறாங்கிறதுனால பெரும்பாலும் வந்து அவங்க ஆங்கிலம் தான் பேசுவாங்க. அண்ட் ஐம் ஷோர் உங்களுக்குள்ள வந்து ஒரு குறை இருந்துட்டே இருக்கும், என்னடா இது நம்ம வெளிநாட்டுல இருக்கோம், நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க தாய்மொழி வந்து அவங்களுக்கு பேச எழுத தெரிய மாட்டேங்குதே, நமக்கு கத்து கொடுக்கவும் வந்து நேரம் இல்லையே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் வந்து யாழ் கல்வியகம். ஸோ யாழ் கல்வியகம் பத்தி உங்கள்ட்ட நாங்க அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் வேற, ஸோ ஃப்ரூட்ஃபுல்லா அவங்களுக்கு பயன்படும் வகையில தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து நீங்க அவங்களை என்ரோல் பண்ணி வைக்கலாமேன்ட்டு உங்களுக்கு நான் அப்பப்போ ஞாபகம் எல்லாம் படுத்திட்டு இருப்பேன் இல்லையா. அண்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட், இன்னைக்கு வந்து நம்ம கூட யாழ் கல்வியகத்திலிருந்து யாழ் கல்வியகத்தினுடைய ஃபவுண்டர் திரு தனசெல்வம் அவர்கள் ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ தனசெல்வம் நாகராஜன் அவர்கள் வந்து ஃபவுண்டர் ஆஃப் யாழ் கல்வியகம். இங்க நம்ம அமீரகத்துல வந்து பல ஆண்டுகளாக தமிழ் கத்து கொடுக்கறத ஒரு சேவையாக பண்ணிட்டு இருக்காரு. நோட் த பாயிண்ட், ஒரு அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றினாலையும் தமிழ் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலையும் வந்து இது ஒரு அழகான இனிஷியேட்டிவா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆன் தட் நோட் திரு தனசெல்வம் அவர்களை வந்து வெல்கம் பண்றதுல வெரி வெரி ஹாப்பி. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது. அண்ட் சொன்ன மாதிரி தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றினால நீங்க அண்ட் உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புளோட உங்க நண்பர்களோட சேர்ந்து தான் வந்து யாழ் கல்வியகத்தை வந்து தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ கேட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப நம்ம யாழ் கல்வியகம் பத்தி பிரீஃபா சொல்லணும்னா எத்தனை ஆண்டுகளா நீங்க இருக்கீங்க, இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த தாட் எப்படி வந்தது, அந்த கதை சொல்றீங்களா எங்களுக்கு?
1: ஓகே, 2019 வருடம் முதல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க நிறைய பேர்ட்ட பேசும்போது எல்லாரும் சொன்ன ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களால வந்து எங்க குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியல. என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே வந்து ஆனா அவனால் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு 1-2-3 சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுக்குறேன்னு தெரியாது அவங்களுக்கு. அது ஒரு பிரச்சனையா இருந்தது. சரி, இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றக்காக நம்ம வந்து யாழ் கல்வியகம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 9 குழந்தைங்களோட ஆரம்பிச்சோம். 9 குழந்தைங்களோட ஆரம்பிக்கும் போது இந்த கரிக்குலம் தான் இதுல முக்கியமான விஷயம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா அமெரிக்கன் தமிழ் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் தமிழ் அகாடமின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம அக்ரிடேஷன் வாங்கி 9 குழந்தைங்களை ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து கடந்த 7 வருடங்கள்ல 300 குழந்தைங்களா வளர்ந்துருக்கு.
0: அப்பாடி, அமீரகத்துல
1: அமீரகம் மட்டும் இல்லாம நம்ம வெளிநாடுகள்லயும் பண்ணிருக்கோம். குவைத், ஒமான், கத்தார் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த வருஷம் புதுசா வந்து பிரான்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. ஓகே, சோ இப்போ தமிழ் கத்து கொடுக்கணும் அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு டைமும் இருக்காது இல்லையா, இதுக்கு மேல நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வச்சு கொடுத்தாலும் நம்ம ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி வராது. அண்ட் அந்த ஒரு குறையை வந்து நீங்க தீர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் நம்மளுமே வந்து பேசும்பொழுது சொன்னோம் இப்ப இந்த அமெரிக்கன் அகாடமியோட அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்கன் அகாடமியா, ஏன் அப்படி தமிழ் அப்படிங்கறது நம்மளுடைய மொழி ஆச்சே, சோ அதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருந்தது. ஐ திங்க் அது உங்களால அதுக்கான பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா. அதாவது ஏன் அமெரிக்கன் தமிழ் கழகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புலம்பெயர் தமிழர்களுக்காக தான், நான் ரெசிடென்ஷியல் தமிழ் சொல்றோம் இல்லையா, அந்த புலம்பெயர் தமிழர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கரிக்குலம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசும் வந்து இந்த தமிழை வந்து கொண்டுட்டு போகணும் சொல்லிட்டு நிறைய திட்டங்கள்லாம் நடத்துறாங்க. ஏன் தமிழ்நாடு அரசோடையும் போகாமல் இதுக்கு போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தமிழ் பேசுகிற மக்களுக்காகவே என்ன, ஆனால் இங்கே நீங்க அமீரகத்தில் பார்த்தீங்கன்னா எந்நேரமே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆங்கிலத்தில் தான் உரையாடுவாங்க. முற்றிலும் ஆங்கில சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தமிழ் எடுத்துட்டு போகணும். அதனால வந்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்க ஒரு குழந்தை வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னா அந்த மொழி அறிவு பிளஸ் வயசை பொறுத்து நம்ம வந்து பிரிப்போம். பிரிச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து நிலை 1 to 8 வரைக்கும் சொல்லி கொடுக்குறோம். அப்போ நிலை 1 பேசிக்கா வந்து உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியாக கொண்டு போவோம். அப்போ என்ன கேட்டீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து அடுத்த இது வளரும் போது அவங்களுக்கு வந்து புரிதல்கள் வரும். அதுக்காக வந்து நம்ம அமெரிக்கன் தமிழ் கழகத்தோட இணைஞ்சு அவங்களோட அக்ரிடேஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம்.
0: ஓகே, புரியுது புரியுது. ஸோ இப்போ யாழ் கல்வியகம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது முழுக்க முழுக்க ஆன்லைன் வகுப்புகள் தான் இருக்கா இல்ல நேரடி கிளாஸஸ் எல்லாம் இருக்கா?
1: இது முற்றிலும் வந்து இணையவழி தான் இது பண்ணுறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு குழந்தை வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வயசு மற்றும் மொழியறிவு வச்சு நம்ம நிலை பிரிச்சிருவோம். பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒரு கிளாஸ் நடக்கும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரு கிளாஸு. அது ஃப்ளெக்சிபிள் டைமிங், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வந்து அமீரகத்தில் நிறையா மக்கள் வந்து எல்லா கிளாஸ்லையும் போட்டிருப்பாங்க, பாடல் ஆடல் எல்லாமே எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அதுக்காக தமிழுக்கு டைம் ஒதுக்க முடியாது அவங்க. அதனால வந்து இணைய வழியில் நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கான ப்ராப்பரான ஒவ்வொரோட வருஷத்தோட முதல்ல என்ன சொல்லிடுவோம் கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைக்கு இந்த நிலை, இந்த ஆசிரியர், இந்த டைம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவங்களோட அந்த டைம் வரும்போது அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா போதும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கிறோம். எங்களோட ஒரே நோக்கம் அதாவது அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, எங்களோட டேக்லைனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆள் கல்வியும் போட்டு கீழே வந்து தலைமுறையை தாண்டும் தமிழ், அது ஒன்று தான் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள்.
0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம தமிழ் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு தாட்டா, ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து திரு தனசெல்வம் அண்ட் அவருடைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ங்களா, நீங்க எல்லாரும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்கு?
1: 50 பேர் இருக்கோம்.
0: 50 தமிழ் ஆர்வலர்கள்,
1: 45 ஆசிரியர்கள், 5 நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறோம். மொத்தம் 50 பேர். இந்தியால இருந்து சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. ஆமா, இங்க இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
0: பாருங்க, முழுக்க முழுக்க வந்து தமிழ் மேல இருக்கக்கூடிய அந்த பற்று தான் வந்து இத்தனை பேரும் வந்து ஒன்றிணைச்சு இப்படி ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி பல குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தாய்மொழி ஆகிய தமிழை வந்து ரொம்ப சிறப்பாக கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி யாழ் கல்வியகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, இங்கே இருக்கிற நம்ம பீப்புளுக்கு ஜென்ரலாகவே வந்து தெரியும், அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், இவர் சொன்ன மாதிரி பல கிளாஸஸ்க்கு நீங்கள் கூட்டிட்டு போய் அவங்களை ட்ராப் பண்ணிட்டு திரும்பி கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். டிராஃபிக்லலாம் எதுவுமே சிக்கி தவிக்காம முழுக்க முழுக்க ஃப்ளெக்சிபிளாக உங்கள் வீட்டில் இருந்தே கன்வீனியண்டான டைமில் குழந்தைங்களை ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ண வைக்கலாம் யாழ் கல்வியகத்தின் மூலமாக. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்?
1: எங்களோட இணையவழி வந்து பார்த்தீங்கன்னா யாழ் கல்வியகம், ஒவ்வொரு இடமே தப்பு பண்ணிடுவாங்க, ஒய்யே எல்னு போட்டுருவாங்க, அது ஒய்யே எல் கிடையாது, ஒய்யே இசட் ஹெச். அந்த நகரத்துக்காக வந்து ஒய்யே இசட் ஹெச் போட்டு KALVI ஒய்யே GIM யாழ் கல்வியகம்.com அதில் போனீங்கன்னா எல்லா விவரங்களும் போட்டிருக்கோம். அது போக எங்களோட தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா 0555241536 அதுலேயும் அழைக்கலாம்.
0: ஓகே, ஸோ யாழ் கல்வியகம்.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே தனசெல்வம் அவர்கள் சொன்ன மாதிரி அத்தனை விவரங்களும் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அவங்களுடைய பாடத்திட்டம் எல்லாம் எப்படி இருக்க போது, கிளாஸஸ் வந்து எப்படி இருக்க போது, என்ன மாதிரி சொல்லி தராங்கன்ட்டுலாம். ஸோ ஸ்டே வித் அஸ் அண்ட் அடுத்ததாக நம்ம சூர்யா அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக மாற்றான் அண்ட் ஏழாம் அறிவு படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM. Actor Surya birthday special back to back songs only on 89.4 தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
2: Hey, finally it's happening.
3: It's happening.
4: It's happening.
2: Yeah!
5: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
6: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
7: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன். 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
8: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: VNCT Global in Abu Dhabi summer discount villa sales.
7: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
9: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
5: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
7: 1 lakh, 2 lakhs, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
10: Joy Alukasle, ungalukaga, the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
11: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாது.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
12: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
7: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.
13: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட யாழ் கல்வியகத்தினுடைய பவுண்டர் திரு தனசெல்வம் நாகராஜன் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. யாழ் கல்வியகம் இங்க நம்ம அமீரகத்துல வந்து கடந்த சில ஆண்டுகளாக ஆன்லைன்ல தமிழ் கத்து கொடுத்துட்டு வராங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியை வந்து இங்க அமீரகத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கத்து கொடுத்துட்டு வராங்க. அண்ட் முழுக்க முழுக்க வந்து தமிழால மட்டுமே, தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்றினால மட்டுமே திரு தனசெல்வம் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான இனிஷியேட்டிவ், பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. 9 குழந்தைங்களோட ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 300 குழந்தைங்களுக்கு மேல வந்து யாழ் கல்வியகத்துல கத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ யாழ் கல்வியகத்தை பத்தி நீங்க சொன்னீங்க, அது பின்னாடி இருந்த தாட் என்ன, எதனால நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ட்டுலாம். இப்ப பொதுவா வந்து கேட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து யாழ் கல்வியகத்துல வகுப்புகள்லாம் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து எத்தனை வகுப்புகள், எத்தனை நேரம், அண்ட் கரிக்குலம் எல்லாம் இதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் இது வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மாதிரி இருக்கும், சம்மர்கள்லாம் வந்து நீங்க கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பீங்க அப்படி நான் நினைச்சேன். பட் உங்ககிட்ட பேச பேசதான் தெரிஞ்சது கிடையாது, இது எப்படி நம்ம மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வருஷம் ஃபுல்லா படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம யாழ் கல்வியகத்தின் மூலமா தமிழுக்கு வந்து நீங்க வருஷம் ஃபுல்லா நீங்க கத்துக் கொடுக்குறீங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா. சோ அதை பத்தி டீடைல்டா எங்களுக்கு சொல்றீங்களா?
1: ஓகே, ஒரு குழந்தை நம்மள்கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் மொழி அறிவு, அது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மொழி அறிவு பிளஸ் வயசு. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க நல்ல வயசுல இருப்பாங்க, 10 இருப்பாங்க, பட் ஆனா அவங்களுக்கு ஆனா அவனாவே தெரியாது அப்படின்னா அவங்களை வந்து நிலை அஞ்சலியோ போட முடியாது. அதனால வந்து முதல்ல வந்து செக் பண்றது மொழி அறிவு, அவங்களுக்கு வந்து பேசிக்கான விஷயங்கள் தெரியுதா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களை வந்து நிலை 1 நிலை 8 வரைக்கும் அதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போடுவோம். போட்ட உடனே இது எங்களோட அமைப்போட அந்த புதிய மாணவர் சேர்க்கை எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டப்போ ஆரம்பிப்போம், அதாவது 14 ஆரம்பிப்போம். ஏப்ரல்லேருந்து ஜூலை 8 வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி அவங்களோட மொழி அறிவை இது பண்ணிவிட்டு நிலை போட்டு நம்ம வந்து புத்தகங்கள் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடநூல், ஒரு பயிற்சி நூல் கொடுத்துருவோம். பாடநூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டைமில் டீச்சர்ஸ் வச்சு எடுத்துப்பாங்க, அதை முடிச்சதுக்கப்புறம் பயிற்சி நூலில் வந்து அவங்க வந்து பயிற்சி பெறலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வாரத்தில் 1 தான் கிளாஸ், அப்போ அந்த மிச்ச நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சி நூலில் வந்து நம்ம வந்து கொடுப்போம். அந்த கரிக்குலம் வந்து ஏன் வந்து அமெரிக்கன் தமிழ் அகாடமி போனோம்னு கேட்டிங்கன்னா, கரிக்குலம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு கலவையாக இருக்கும். முதல்ல வந்து எழுத்துக்கள் என்ன, அப்புறம் வார்த்தைகள், ஒரு கதை இருக்கும், ஒரு பாடல் இருக்கும், ஒரு நீதி கருத்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு திருக்குறள், ஆத்திச்சுடி, இந்த மாதிரி எல்லா விவரங்களும் ஒரு கலவையா கொடுத்துருப்பாங்க. சோ அந்ததுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து பண்றோம். ஒரு குழந்தை வந்து ஏப்ரலில் வந்து அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செப்டம்பர்லேருந்து முதல் பருவத்தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் முதல் பருவத்தேர்வு இருக்கும். 3 மூணு மாதம் முடிச்சோம் முதல் பருவத்தேர்வு, அடுத்து 3 முடிச்சு 2 பருவத்தேர்வு, அடுத்து ஃபைனலாக வந்து மே மாதம் கடைசியில் 3 பருவத்தேர்வு. இந்த 3 பருவத்தேர்வுகளோட மதிப்பெண்களை வச்சு அவங்க எப்படி நடந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அமெரிக்கன் தமிழ் கழகத்திலிருந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து நம்மள வந்து இதுக்கான ஆண்டு கட்டணமா வந்து பாத்தீங்கன்னா 500 திராம்ஸ் வந்து சார்ஜ் பண்றோம். அந்த 500 திராம்ஸ் வந்து 2 இன்ஸ்டால்மென்ட்ல அவங்க பே பண்ணலாம், 250 நம்ம பே பண்ணலாம். இந்த இது வந்து முற்றிலும் லாப நோக்கம் இல்லாத பள்ளி. ஒரு வருஷத்துக்கே நாங்க 500 இது எதுக்கு வாங்குறோம், ஏன்னா நீங்க கேட்கலாம் லாப நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் 500 அப்படின்னு கேட்கலாம். இது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுக்காக நான் சொல்ல வரேன். அதாவது இங்க வந்து ஒரு நிறுவனம் மறுச்சு நடத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து அரசாங்கத்துக்கான கட்டணங்கள், அது போக அமெரிக்கன் தமிழ் கழகத்துக்கான கட்டணம், நான் கொண்டு வர 2 புத்தகங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான புத்தகங்கள். ஏன்னா இது வந்து அமெரிக்காவில் மட்டும் அவங்க பிரிண்ட் பண்ணி இந்த கரிக்குலமோட கொடுக்கறனால அந்த புத்தகங்களை கொண்டு வர்றது இங்கே கொண்டு வந்து கொடுக்குற சார்ஜஸ். அதுக்கப்புறம் வந்து ஆண்டு விழா வந்து ஒரு பெரிய மேடையில் வச்சு நடத்துவோம், அதற்கான செலவுகள். இது எல்லாமே வந்து இதில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தில் நாங்கள் பண்ணல, அது இது வந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டுகிட்டு போகணும் அப்படின்ற ஒரே இலக்கத்துக்காக நம்ம இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
0: ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி, ரொம்ப அழகான ஒரு தாட் இது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவரே சொல்லிட்டாரு, 500 திரம்ஸ் அப்படிங்கிறது ஒரு இயருக்கு அது எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ அஃபோர்டபுளான ஒரு ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம நேரம் தான் செலவிட முடியல, அட்லீஸ்ட் இவ்வளோ ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நம்ம செலவு பண்ணலன்னா எப்படி இல்லையா? அண்ட் இது வந்து எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நிலையை பொறுத்து இந்த 500 திரம்ஸ்ங்கிறது மாறுங்களா, இல்ல எல்லா நிலைக்குமே வந்து
1: எல்லா நிலைக்குமே ஒரே கட்டணம் தான், 500 திரம்ஸ்.
0: 500 திரம்ஸ் தான், ஓகே. சோ இப்போ நீங்க சொன்னீங்க இணைய வழியில தான் வந்து நீங்க கத்து கொடுக்குறீங்க, ஆன்லைன் கிளாसेस நீங்க கத்து தரீங்க. இப்போ உங்களுடைய ஒரு கிளாஸ் வந்து எவ்வளவு நேரம் இருக்கும், அதுல எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, என்ன மாதிரி கத்து தருவாங்க பாடங்கள்?
1: ஓகே, அது வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் மேடம், ஒரு ஒரு வாரத்துக்கு 1.5 மணி நேரம் அதான் வந்து இது பண்றோம். எல்லாமே ஆசிரியர்கள் வந்து இங்க அமீரகத்திலும் இருக்காங்க, இந்தியாலயும் இருக்காங்க. பண்ணுவாங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் எங்களோட ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டைம் சூட் ஆகலையோ அவங்க முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அந்த கிளாஸஸில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கரிக்குலம் தான் எங்களோட பெரிய பேஸே. அந்த கரிக்குலமில் எல்லா கலவையுமே மொத்தமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து புதுசாக வந்து ஆசிரியர்கள் சிந்திக்க வேண்டிய தேவைகள் பெருசாக இருக்காது. அது போக நம்ம வந்து நிறையா வந்து மாணவர்களுக்கான அந்த சிந்தனைகளை வந்து இது பண்ணுன்றதுக்காக நிறைய போட்டி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்றோம். அடுத்த இதுல நான் வந்து சொல்றேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. சோ அவர் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ்ங்கிறது ஒரு வாரத்துக்கு ஒன்றுனாலும் ஒரு 1.5 மணி நேரம் சாலிடா அவங்களுக்கு டெடிக்கேட்டடா. அண்ட் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு மாணவர்கள் சொன்னீங்க?
1: 5-7 மேடம். 5 தான் மினிமம். ஏன்னா நம்ம இணையவழியில பண்றதுனால ஒரு 10-15 எல்லாம் கொடுத்தோம்னா அவங்களால மேனேஜ்
0: பண்ண முடியாது.
1: அதனால வந்து ஒரு ஒரு ஆசிரியருக்கு 5 மதிய மாணவர்கள் மட்டும்தான் அந்த விகிதத்துல நம்ம கொடுத்துருக்கோம்.
0: ஓகே. அதுவும் வந்து நம்ம இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காம yaalkalviyagam.com வெப்சைட் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. YAZHYAL கிடையாது, YAZHKALVIYAGAM yaalkalviyagam.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. இது ஒரு குட்டி பிரேக் அப்புறமா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸோட திரும்பி வரும்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க with Alansari Exchange.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு.
5: Incoming.
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: TMCT Global in Abu Dhabi summer discount villa sales.
1: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
2: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
0: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
1: 1 lakh, 2 lakhs, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
3: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
2: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். ஆஸ்த்மா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life, Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
6: You are with Kirtana on Mersal Morning.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: அண்ணா
0: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
2: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
3: திஸ் ஆர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் டு யூ பை ஜாய் அலகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: மெர்சல் மார்னிங்ல இந்த ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க வந்து தமிழுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நம்ம தமிழ் மொழி, நம்ம தாய்மொழி, இங்கே அமீரகத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கிறது கிடையாது. தமிழ் கற்றுக்கணும், தமிழ் பேசணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க பெரும்பாலான நேரம் ஸ்கூல்லேயே செலவிடுறாங்க, அங்கே இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதன் காரணமாக வந்து பார்த்தோன்னா தமிழ் சரளமாக பேசுறதுக்கு கூட வந்து கொஞ்சம் குழந்தைங்கலாம் கஷ்டப்படுறது நம்மளையே கண் கூட பார்த்துருப்போம். ஸோ இது எப்படியாவது மாற்றணும், தமிழ் சொல்லிக் கொடுக்கணும், ஊருக்கு போகும்போது சொல்லிக் கொடுக்குறதா, இல்லை தாத்தா பாட்டி எங்கள் கூட்டிகிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறதாங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி அட் ஆல். ஏன்னா அதுக்காக தான் வந்து யாழ் கல்வியகம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்காக இருக்குது. இங்கே நம்ம அமீரகத்தில் வந்து முழுக்க முழுக்க தன்னார்வத்தோடு தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்றினால தமிழை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம், 9 குழந்தைங்களோட ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 300 குழந்தைங்களுக்கு மேலே யாழ் கல்வியகத்தின் மூலமாக தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க ஆன்லைனில் அப்படிங்கும்பொழுது அதுக்கு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கிறதையும் எவ்வளோ சீரியஸாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்கிறதையும் வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். திரு தவசெல்வம் நாகராஜன் அவர் நம்ம கூட இருக்கார், அவர் தான் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் யாழ் கல்வியகம். அண்ட் கரிக்குலம் எப்படி, கிளாஸஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அடுத்தபடியாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, நாட் ஜஸ்ட் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தமிழ் லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்க கற்பனை திறன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமும் நீங்கள் வந்து தமிழோடு நீங்கள் கற்றுக் கொடுக்குறதா சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஓகே, தமிழுக்காக நம்ம வந்து வெறும் தமிழை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிடக்கூடாது, தமிழோட தொன்மைகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றக்காக முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும். திருக்குறள் வந்து எவ்வளோ ஒரு புனிதமான இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்த தலைமுறை கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு திருக்குறள் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3 பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு குறளும் அதற்கான விளக்கம் சொன்னால் 1 பரிசு கொடுக்குறோம், பரிசு கொடுத்தோம். நாங்கள் வந்து 2021 முதல் ஆரம்பித்தோம். மொதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 குறள் சொன்னாங்க. அடுத்த வருஷம் வந்து பார்க்கும்போது 7500 குறள் அது இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து கடைசியாக நாங்கள் பண்ணது போன வருஷம் பண்ண முடியல, அதுக்கு முந்தின வருஷம் நாங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 குறள் வந்து சொன்னாங்க. ஸோ அமீரகம் முழுவதும் இருக்க மக்கள் எல்லாருமே யார் வேணால் வரலாம், வந்து மினிமம் 5 குறள் சொல்லணும், மேக்ஸிமம் நீங்கள் 1330 சொன்னீங்கனாலும் 1330 நாங்கள் கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருக்குறளின் மாண்பை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றக்காக அதை நம்ம வந்து அது பண்ணுறோம். அது வருஷம் பண்ணிட்டுருக்கோம். இதில் என்ன உலக சாதனையா பண்ண, அதாவது தமிழ்நாட்டை தவிர மற்ற நாடுகள்ல இவ்வளவு குழந்தைங்க வந்து இவ்வளவு திருக்குறள் சொன்னதுக்காக நமக்கு வந்து உலக சாதனை அங்கீகாரமும் யாழ் கல்வியத்தை கிடைச்சது. அந்த வந்து சொன்ன எல்லா குழந்தைங்களுக்கும் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்டும் நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம். அது வந்து பண்ணிருக்கோம். அது போக யாழ் கல்வியத்தோட இன்னொரு முன்னெடுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை சொல்லுதல் நிகழ்வு. ஏன்னா கதை வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த நியூக்ளியஸ் ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்தோம். யாருமே வந்து கதை சொல்றதுக்கான நேரங்களே முன்னாடி தாத்தா பாட்டி கேட்பாங்க, இப்போ வந்து வேலை முடிஞ்சு வந்தோன்னு அப்போ தூங்குவோம்பா அப்படின்னு
0: மாதிரி.
1: ஸோ அந்த ஒரு இதை மாற்றணும் அப்படின்றக்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, யாழ் கல்வியத்தில் படிக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிரதி மாதம் 2 ஒரு மணி நேரம் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கதை மட்டும் சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைகள் மூலியமாக நிறைய கருத்துக்களையும் அந்தந்த தமிழோட சிறப்புகளையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிறோம். இதை இந்த அது போக வந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டி இதெல்லாம் இந்த வருஷம் இருக்குது. இந்த அதாவது அடுத்த 2 எங்களோட பெரிய முயற்சி என்னவாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த எழுத்து ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்றக்காக அந்த சின்ன அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சிறு வயதிலிருந்து அந்த எழுத்தாளுமைகளை கொண்டுட்டு வரணும். இந்த சிறு வயது எழுத்தாளர்களுக்கான போட்டியும் நடத்துற மாதிரி ஒரு முயற்சியும் எடுக்கிறோம் மேடம்.
0: ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பான ஒன்று சொன்ன மாதிரி. ஒரு பக்கம் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னே தெரியல, எல்லாமே வந்து மைக்ரோ கண்டென்ட்டாக குட்டி குட்டியாக வந்து வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கற்பனை திறன் இல்லை வந்து இந்த கதை சொல்லக்கூடிய அந்த திறன்லாம் வந்து மறந்தே போயிட்டோம். இப்போ நம்ம ஆஃபரில் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஆமாம்ல ஸ்கூல்லலாம் வந்து நம்ம அந்த கதை சொல்கிற போட்டியிலலாம் கலந்துட்டு இருப்போமே அப்படின்ட்டு. இங்கேயுமே வந்து அதெல்லாம் நடந்தாலும் நம்ம தமிழில் குழந்தைங்க வந்து செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாலாம் கிடைக்காது. ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒன்று. ஸோ உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டு, அதோட நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மேல இருக்கிற பட்சனால உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் தமிழ் மேல இருக்கக்கூடிய பட்சோட இருக்கிற பீப்புள் அவங்க வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் உங்களுக்காக அப்படின்னா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
1: ஓகே, எங்களோட இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2030 ஒரு 1,000 குழந்தைகளுக்காவது நாங்கள் வந்து தமிழை கொண்டுட்டு போகணும். அந்த எல்லாருமே கேட்பாங்க, ஏன் அப்போ வந்து யாழ் கல்வி வந்து நம்பரை நோக்கி போகிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. 1,000 அடுத்த தலைமுறை 1,000 பேருக்கு நாங்கள் போய் தமிழை போய் சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இருக்கு இல்லையா, அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அது போக உலகம் முழுவதும் விரிவடையணும் அப்படின்றக்காக பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து புதுசாக பிரான்ஸ்லேருந்து ஒரு குழந்தை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெர்மனி, பிரான்ஸ் அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே கேட்டுக்கிட்டு இருக்க மக்கள் வெளியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ள சொல்லலாம். ஸோ தமிழ் சமூகம் எவ்வாறு எங்களுக்கு உதவலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக உதவலாம். ஒன்று வந்து மாணவர்கள், நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க உங்களால் வந்து சொல்லிக் கொடுக்குறக்கா நேரம் இல்லாட்டினாலும் நாங்கள் இருக்கிறோம், கண்டிப்பாக வந்து மாணவர்கள் சொல்லிக் கொடுப்போம். அதோட எங்களோட இலக்கு வந்து அந்த 1000 சொன்னதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த இலக்கை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன். ரெண்டாவது ஆசிரியர்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தன்னார்வலர்களால் தொடங்கப்பட்டது. அதனால வந்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து என்கிட்ட வந்து குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் பெருசாகிட்டாங்க, நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட சேர்ந்து பயணிக்கலாமா, வாங்க ஆசிரியர்களாக வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா எங்களோட அந்த மாணவர்களோட எண்ணிக்கை கூடும் போது எங்களுக்கு ஆசிரியர்கள் நிறைய தேவை, 5-7 குழந்தைங்க தான் பண்ண முடியும். அப்போ ஆசிரியர்களோட தேவையும் அதிகமாக இருக்கு. அதனால நீங்கள் உங்களுக்கு ஆசிரியர்களாக வரணும்னாலும் கண்டிப்பாக எங்களை வந்து அணுகலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த தலைமுறை கொண்டு போவோம். யாழ் கல்வியகம் தலைமுறையை தாண்டும் தமிழ், அதுல நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு.
0: ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முயற்சி நீங்க எடுத்து அதை ரொம்ப சிறப்பா இத்தனை ஆண்டுகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த இலக்கு 1000 நீங்க 2030 ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடியே நீங்க அதை அச்சீவ் பண்ணி இன்னும் நிறைய நிறைய நிறைய குழந்தைங்களுக்கு தமிழ் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறையினர் வந்துட்டு இன்னும் நல்ல சிறப்பா வந்து தமிழ் பேச எழுத கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப எங்களுடைய ஆசையாகவும் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூடோஸ் டு யூ, உங்களுக்கும் உங்களுடைய டீமையும் வந்து நாங்க ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, அவங்களை பாராட்டு அவங்களுக்கு நாங்க பாராட்டுகள் சொன்னோம் அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிவிங்க அவங்க கிட்ட. தேங்க்யூ சோ மச் உங்களுடைய டைமுக்கு. அண்ட் யாழ் கல்வியகத்துல உங்களுடைய குழந்தைங்களை என்ரோல் பண்ணி தமிழ் கத்துக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாழ் கல்வியகம் .com YAZH யாழ் கல்வியகம் KALVIYAGAM.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணீங்கன்னா இவர் சொன்ன அத்தனை விவரங்களும் அங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
4: நேரம் இப்பொழுது காலை 9:00.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை நிலவும் போதிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வான்வெளியும் விமான நிலையங்களும் தொடர்ந்தும் இயங்கி வருகின்றன. இருப்பினும் பிராந்தியத்தின் விமான பாதைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பயணிகள் தங்களது விமான நிறுவனங்கள் வெளியிடும் அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனித்து வருமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் வளைகுடா கடற்பகுதிகள் வழியாக வணிக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. அண்டை வளைகுடா நாடுகள் தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தி வரும் நிலையில் பிராந்திய நிலைமைகளை அதிகாரிகள் தொடர்ந்தும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர்.
2: உலகச் செய்திகள்.
1: சவுதி அரேபியாவுடன் தனது சிவில் அணுசக்தி திட்டத்தை மேம்படுத்துவதற்கு வழிவகுக்கும் வகையில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபிய பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்க இந்த ஒப்பந்தம் அனுமதிக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்யும் வசதியை அமைப்பதில் அமெரிக்க நிறுவனங்கள் பங்கேற்கலாம். இந்த ஒப்பந்தத்தின் துல்லியமான விவரங்கள் இதுவரை பகிரப்படவில்லை என்பதுடன் இது இன்னமும் அமெரிக்க காங்கிரசின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இருநாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு உத்தரவாத ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தாகியுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
1: நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் போராடுவது அரசியல் கேலிக்கூத்து என்று அமமுக கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் முன்னெடுக்கும் போராட்டம் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியே என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள டி டி வி தினகரன், நீட் தேர்வு என்ற சொல்லையை நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய காங்கிரஸ் இன்று அதை எதிர்த்து போராடுவது அரசியல் கேலிக்கூத்து. தமிழகத்தில் அனுமதியின்றி மாணவர்கள் போராடினால் அடக்குமுறை, அதுவே டெல்லியில் அனுமதியின்றி போராடிய ராகுல்காந்தியை கைது செய்தால் அது ஜனநாயக படுகொலையா என்று அவர் வினவியுள்ளார். கல்வியை அழிப்பதே பிரதமர் நரேந்திர மோடிதான், குற்றவாளிகளை பாதுகாப்பதே பிரதமர் மோடிதான் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பிரதமர் மோடி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மீது தடியடி நடத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்களிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி வலியுறுத்தினார். தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் உட்பட மாணவர்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததன் அந்த கோரிக்கைகள் நியாயமானவை என்று ராகுல்காந்தி தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் இரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம் ஆரவிட்ட நிறுவனத்திற்கு 3 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ் பலாலி வீதியில் தனியார் நிறுவனம் ஒன்று இரத்த பரிசோதனைக்காக நிர்ணயிக்கப்பட்ட 400 ரூபாய்க்கு அதிகமாக 550 ரூபாய் வீதம் அறவிட்டமை சுற்றி வளைப்பில் கண்டறியப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன்போது பிரதிவாதி நிறுவனம் தன் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து குறித்த நிறுவனத்துக்கு 3 மில்லியன் ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் விதித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் ஆரம்பமாகும் விளையாட்டு விழாவில் 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் 126 வீர வீராங்கனைகள் 8 விளையாட்டுகளில் களமிறங்குகின்றனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். 9:10 ஆகுது. கடந்த ஒரு மணி நேரம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை? பொதுவாகவே வந்து இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை தான் அது, இல்லையா? என்னதான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும், நம்ம அன்றாடம் எழுந்திருச்சு, யூனோ, ஹவுஸ் ஹோல்டு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டை மெயின்டைன் பண்ணி நம்ம வேலைகளை பண்ணுறதுக்கே வந்து நேரம் சரியா இருக்கு. அவங்களை அதுக்கு நடுவில் நிறைய கிளாஸஸ்க்கெல்லாம் அனுப்புகிறோம், நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக, மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக. அதுக்கு நடுவில் நம்ம தாய்மொழியை வந்து கற்றுக் கொடுக்க முடியறது இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இருக்கும். அண்ட் அது எப்போ நல்லா வந்து தெரிய வரும்னா, இங்கேருந்து ஊருக்கு வெக்கேஷனுக்கு போகும்பொழுது அங்கே ஊரில் இருக்கிறவங்களோட வந்து தமிழ் பேசுறதுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது. சில பேர் வந்து நினைப்பாங்க, என் குழந்தை பாரு, என் பையன் பாரு, இங்கிலீஷ்லாம் எப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. பட் இங்கிலீஷெல்லாம் இருக்கட்டும், நம்ம தாய்மொழி ரொம்ப அவசியம் இல்லையா? தாய்மொழி தெரியாமல் மற்ற மொழிகள் வந்து கற்றுக்கிட்டு அதில் சிறந்து விளங்குறது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பாக வந்து மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் ஆஃப்கோர்ஸ் தாய்மொழி வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், எழுத படிக்க சரளமாக பேச.

0: ஆசை, ஆனால் அதுக்கு நேரம் ஒதுக்கி சொல்லிக் கொடுக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் வந்து யாழ் கல்வியகம் இருக்காங்க. அதோடைய ஃபவுண்டர் அவரே வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அதனால பாருங்க, இதுக்கு நேரம் ஒதுக்கி அவங்கள கிளாஸஸ்ல என்ரோல் பண்ண வைங்க, சரியா? அண்ட் சூர்யா அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அடுத்ததா பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அஞ்சான்ல இருந்து காதல் ஆசை யாரை விட்டதோ அண்ட் வாரணமாயிரம் படத்துல இருந்து முந்தினம் பார்த்தேன் எப்படி ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அண்ட் ஆக்டர் சூர்யா அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா லக்கிலி ஆல்மோஸ்ட் அவர் நடிச்ச எல்லா படங்கள்லையுமே வந்து பாட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஹீரோ நம்ம வந்து பார்க்கும்போது கடைசியில் அவர் நடித்த படங்கள் வந்து ஹிட் ஆகலையா அப்படிங்கிறது இன்னொரு பக்கமாக இருந்தாலும், படம் ஹிட் ஆகலைனாலும் பாட்டு ஹிட் ஆச்சுன்னா நிச்சயமாக இது சூர்யா பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஹீரோட பேரை சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படி சொல்லும்படியாக சூர்யாவுக்கு வந்து நிறைய பாட்டெலாம் இருக்குது. அதுதான் வந்து நம்ம பேக் டு பேக் இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக. பட் அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியில் முக்கியமான ஒரு அப்டேட் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 496 திரம்ஸ் 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 459 திரம்ஸ் 75 ஃபில்ஸ் ஆக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
2: Actor Surya birthday special back to back songs only on 89.4 Tamil FM.

0: ஆக்டர் சூர்யா பர்த்டே ஸ்பெஷல் பேக் டு பேக் சாங்ஸ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global in Abu Dhabi Summer Discount Villa Sales. 20 lakhs to 40 lakhs varikum price discount.
1: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai's up to 40 lakhs price discount order unga villa book panunga. Yes, 2BHK-ku 20 lakhs discount, 3BHK-ku 30 lakhs discount and 4BHK-ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
2: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 a.m. to 8 p.m. Ramada Hotel Cornish Abu Dhabi la nadakkudhu. Call 050-116-8848 050-116-8848.
3: 1 lakh illa 2 lakhs illinga 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
4: Neenga Anathangamla gold purchase panna top 3 reasons solava. Number 1, inge gold vaangina oru pound ku approximately neenga 12000 rupees varaiku save panniveenga India va compare pannumbodhu. Number 2, ipo gold rate kammiya irukkradala unga budget la cover aagidum.
5: Third reason na solren, அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
7: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
8: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
7: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
8: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
9: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
10: மேடம் ஒரு நிமிஷம்.
11: எஸ்.
10: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
11: ஹா, நல்லா தெரியுமே.
10: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
12: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
13: என் நெஞ்சில் குடியிருக்கும்
9: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
14: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: சம்மர் டைம், இது சம்மர் வெக்கேஷன், பீச்க்கெல்லாம் வந்து நிறைய பேர் போகிறது உண்டு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பீச் கோவர்ஸ்க்கு நம்ம துபாய் போலீஸ் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சேஃப்டி வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அவங்க சொல்கிறது தான், அஃப்கோர்ஸ் வீனோ யூஏஇ இஸ் அ வெரி சேஃப் கண்ட்ரி, துபாய் இஸ் அ வெரி சேஃப் சிட்டி, நாளும் கூட நம்ம பொது இடங்களுக்கு போகும்பொழுது, முக்கியமாக இந்த மாதிரி பீச் மாதிரியான இடங்களுக்கு போகும்பொழுது, நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு தண்ணியில் மணிக்கணக்காக விளையாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது விலை உயர்ந்த பொருட்கள், வேல்யூபிள்ஸ், ஃபோனு, வாலெட்டு, ஜூவல்ரி, இதெல்லாத்தையும் வந்து கழட்டி நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் வந்து பல மணி நேரம் உங்கள் பொருட்களை விட்டு தள்ளி எல்லாம் இருந்துராதிங்க. அந்த மாதிரி வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியில் எப்படி வைக்காதீங்க. ஸ்பெஷலி வந்து இப்போ சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், வாலெட்ஸ் அண்ட் ஜூவல்ரி, கேஷ், இதெல்லாத்தையும் வந்து செக்யூர் லொக்கேஷனில் உங்கள் காருக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. அண்ட் தேவையில்லாத வேல்யூபிள்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வராதிங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தேவையில்லாத வேல்யூபிள்ஸ் அப்படிங்கும்பொழுது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஏதாவது ஆக்சசரிஸோ இல்லை வந்து எக்ஸ்பென்சிவான கேட்ஜெட்ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் நீங்கள் கொண்டு வராதிங்க. அண்ட் உங்களுடைய காரை கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு விண்டோஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அன்அட்டெண்டடாக நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க. உங்கள் பொருட்களை லாக் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு சஸ்பிஷியஸான பிஹேவியர் தெரியுது, யாராவது பொதுமக்களுக்கு வந்து யூனோ அச்சுறுத்தும் வகையில் பிஹேவ் பண்ணுறாங்க, யாராவது இருக்காங்க, சம்திங் அன்லாஃபுல் நடக்குது, சஸ்பிஷியஸாக நடக்குதுன்னா இமீடியட்டாக வந்து துபாய் போலீஸ் ஆப்பில் இருக்கிற போலீஸ் ஐ சர்வீஸின் மூலமாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லைனா நான் எமர்ஜென்சி கேசஸ்க்கு 911 கால் பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் சேஃபான கண்ட்ரி, சேஃப்டியெல்லாம் இருக்குனாலும் உங்கள் பொருட்களை வந்து நீங்கள் அன்அட்டெண்டடாக விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் பி கேர்ஃபுல்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க plot-அ book பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
0: போங்க
2: சந்தோஷம்.

0: ஜூலை 23 இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து ஜனநாயகன் டே ஆக எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு இங்க நம்ம அமீரகத்திலையும் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஸ்கிரீனிங்கும் இருக்கு. கப்பல் பாசஸ் வின் பண்ணவங்களுக்கு எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கும்னு நான் நம்புறேன். அதனால சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஜனநாயகன் திரைப்படத்தை இங்க நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஆஸ் யூஷுவல் எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். சரி, இப்போ அடுத்ததா உங்களுக்காக என்ன பாட்டு பிளே பண்ணலாம்? சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர் பிளே பண்ணலாமா? ஓகே, நல்ல பாட்டு. மின்லே படத்துலேருந்து உங்களுக்கு நான் சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர் பிளே பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்கே இருக்கு, எப்படி இருக்கு சிச்சுவேஷன் பார்க்கலாமா?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Zetor UAE. Discover the power of Zetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: தேர்ஸ்டே ஆயிடுச்சுனாலே டிராஃபிக்லேயும் வந்து கொஞ்சம் ரிலீஃப் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? ஏன்னா ஷார்ஜாலெல்லாம் வந்து 3 வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பல பேருக்கு ஃப்ரைடேலேருந்தே ஹாலிடேவாக இருக்கும். ஸோ தேர்ஸ்டே வந்து லிட்டலி அவங்களுக்கு வீக்கெண்ட் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஷார்ஜாக்குள்ளே வந்து டிராஃபிக் நல்லா கம்மியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் 311லையுமே நம்ம பார்த்தோன்னா இந்த ஜாஹியா ஏரியா இருக்கு இல்லையா, ஜாஹியாவிலேருந்து தான் டிராஃபிக் வந்து இந்த பக்கம் டுவர்ட்ஸ் துபாய் மூவ் ஆகி வர மாதிரி இருக்குது. யூஸ்வலி இதுக்கு முன்னாடியிலேருந்தே டிராஃபிக் ஆரம்பிக்கும், பட் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது பார்த்தோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஐ வுட்ன் சே கன்ஜெஷன்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கன்ஜெஷன் இருக்கு, ஒரு கிராஷ் வேற இருக்கு இந்த கிசே சிமெட்ரிக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி. பட் மேப்ல எனக்கு நான் பார்த்தேன்னா அந்த ரெட் கலர் கோடு இன்னும் பெருசா தெரியும், இன்னும் டார்க்கா இருக்கும், அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறத வச்சுதான் நான் சொல்றேன். ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு கிசே சிமெட்ரிக்கு முன்னாடி. அண்ட் தென் 611லையும் வந்து இன்னும் ஒரு கிராஷ் பார்க்க முடியுது. ஆமா, எங்க தெரியுமா, இந்த அல் பாதையில இந்த அட்நாக் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது தாண்டினதுக்கு அப்புறமா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறதுனால அங்க டிராபிக் கன்ஜெஷன் இருக்கு. மற்றபடி இன்சைட் துபாய் குட்டி குட்டி ரோட்ஸ்ல, இன்டர்னல் ரோட்ஸ்ல இந்த பீ கார் டிராபிக் எப்படி இருக்குமோ அது இருக்கத்தான் செய்யுது. And நம்ம D75 இருக்கு இல்லையா, ஷேக் ராஷித் ரோட், யா லூலு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த லூலு பிரிட்ஜ் அந்த ஃப்ரேம் எல்லாம் இருக்கே, ஜபீல் பார்க், துபாய் கார்டன் க்ளோ எல்லாம் இருக்கே, துபாய் ஃப்ரேம் எல்லாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் வெளியிலே நம்ம பார்த்தோம்னா D75 டுவர்ட்ஸ் பர்துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு, அதனால அங்கே நல்ல கன்ஜெஷன் பார்க்க முடியுது. ஸோ அட் த மோமெண்ட் நீங்க அங்கே வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கிராஷ் தான். அதனால பொறுமையாக டிரைவ் செய்யவும்.
1: Traffic update. Traffic update was brought to you by Zetor UAE, a part of Elite Group Holding. Visit Zetor showrooms today.
2: Tamil 89.4.
3: VNCT Global in Abu Dhabi summer discount villa sales
4: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
5: Chennai oda top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2 BHK ku 20 lakhs discount, 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
3: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
4: 1 lakh, 2 lakhs, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
6: Car la appo prachana vara ACO illa prachana vanda spare parts and service la problem vara sadharana AC brand illada ide.
7: Denso's UAE's first distributor. 1982 la irundhe Danya Refrigeration oda mukkiyamaana angam.
8: JM brand AC da.
9: JM brand AC da.
10: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are with Kirtana on Marisol Morning. Chillax song of the hour.
3: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details call 056-415-424.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் இந்திய மாணவர்களின் கைகளோடு கைகோர்த்து நிற்கின்றேன் என்று இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். அதிகார அடக்குமுறைக்கு எதிரான குரலுக்கு பெருமை சேர்ப்பதே என் கலையின் நேர்மை என்று அவர் கூறியுள்ளார். முதல்வர் விஜய் தொடர்பில் அவதூறாக கருத்து தெரிவித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ மார்க்கண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். முதல்வர் விஜய் குறித்து விமர்சித்த திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியன் சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டார். மார்க்கண்டியனின் ஜாமீன் மனுவை தூத்துக்குடி நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். சிறையில் அடைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரியும் ஜாமீன் கோரியும் உயர்நீதிமன்றத்தில் மார்க்கண்டியன் எம்எல்ஏ மனு தாக்கல் செய்துள்ளார். ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிபதி இளந்திரையன் முன்பு வழக்கறிஞர் எஸ் காசிராஜன் முறையீடு செய்துள்ளார். இன்று பிற்பகல் 2:15 அளவில் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகளின் முழக்கம் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்பன இன்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திரமோடி அளித்த வாக்குறுதிக்கு சிஜேபி கட்சி பதிலளித்துள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இளைஞர்களின் நலன் எதிர்காலத்தை காட்டிலும் முக்கியமானது வேறு எதுவும் இல்லை என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திரமோடி நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் இடையில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த விசேட கூட்டமானது இன்று பிற்பகலில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான ஆதரவை பெறுவது மற்றும் தற்போதைய அரசியல் நகர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் பள்ளி மாணவர்களிடையே புல்லியிங் எனப்படும் கொடுமைப்படுத்தல், மின்சார புகைப்பிடித்தல் மற்றும் ஆன்லைன் விளையாட்டு அடிமைத்தனத்தை தடுக்க புதிய விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்ற உதவும் நோக்கில் ஆண்டு முழுவதும் செயற்படும் புதிய விழிப்புணர்வு திட்டம் தொடங்கப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சில மாணவர்களை பாதிக்கும் மற்றொரு சவாலான கற்றலில் ஆர்வம் குறைந்து வருவது அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆன்லைன் சில்லறை விற்பனை நிறுவனமான வைல்ட்பெரிஸ் நிறுவனத்தின் கிடங்குகளை யுக்ரைன் ட்ரோன்கள் நேற்று கடுமையாக தாக்கின. அந்நிறுவனம் பெரும்பாலும் ரஷ்யாவின் அமேசான் என்று வர்ணிக்கப்படுகின்றது. கிரெம்லினுக்கு எதிரான உளவியல் போர் நடவடிக்கைகளை கீவ் மேற்கொண்டு வரும் நிலையில் இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீப்பற்றி எரியும் கட்டிடங்களின் உறுதிப்படுத்தப்பட்ட காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன.
3: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
1: Weather update.
3: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வார இறுதி நாட்கள் வரை வெப்பநிலை வீழ்ச்சியடைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலையை எதிர்பார்க்க முடியும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைன் மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆக்டர் சூர்யா பர்த்டே ஸ்பெஷலா நிறைய பாட்டு அவரோட பாட்டெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதுல அடுத்ததான் வந்து காப்பான், அதுக்கப்புறம் அயன் படத்துல இருந்தாலும் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போறேன். காலையில அயன் படத்துல இருந்து விழிமுடி யோசித்தால் ஒரு 7 சுமார் இருக்கு கேட்டோடனே எத்தனை பேர் ஹாப்பி ஆயிட்டீங்க. ஸோ அதே அயன்ல இருந்து இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் தான் வந்து ஹனி ஹனி பாட்டு. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி லெட் மீ ரிமைண்ட் யூ, இன்னைக்கு மார்னிங் வந்து 8 9 வரைக்கும் நம்ம மெரிசல் மார்னிங் ஷோ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். அப்படி நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்காக வந்து ஒன்ஸ் அகேன் நான் ரிமைண்ட் பண்ணணும்னா, இங்கே நம்ம அமீரகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள், முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ், உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை வந்து கற்றுக் கொடுக்க முடிய மாட்டேங்குது, அதுக்கு நேரமும் இல்லை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு தெரியலை, ஆர் யூனோ சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா

0: நமக்காகவே இங்க அமீரகத்துல வாழக்கூடிய தமிழர்களுக்காகவே யாழ் கல்வியகம் அப்படிங்கிற பெயர்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒண்ணு இங்க நம்ம அமீரகத்துல துவங்கி ஒரு சில வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய ஃபவுண்டர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருந்தாரு 8 to 9 o'clock. ஸோ யாழ் கல்வியகம் மூலமாக தமிழ் வந்து சுத்தமா தெரியாத குழந்தைகளுக்கு ஆர் சம்வேர் இன் பிட்வீன் ஒரு மிட் லெவல்ல இருக்கிற குழந்தைகளுக்குன்னு எந்த லெவல்ல வந்து அவங்களுடைய தமிழ் ப்ரொஃபிஷியன்சி இருந்தாலும் அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த நாலேஜ் வளர்த்துறதுக்காக தான் வந்து யாழ் கல்வியகம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பாடத்திட்டமாகட்டும் இல்லை அவங்க பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த முறையாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது கேட்கறதுக்கு. எனக்கு இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். ஆன்லைனுங்கும் பொழுது அவங்களுடைய கிளாஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 5 to 7 சில்ட்ரன் தான் மேக்ஸிமம் அட் அ டைம் ஒரு டீச்சருக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. அதனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று இட்ஸ் சோ கன்வீனியன்ட். நீங்கள் வந்து ஒரு பர்சனல் கிளாஸ் ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ் நீங்கள் வந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயிட்டு அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி டைம்லாம் ஒதுக்கணும். பட் இது வந்து இட் இஸ் வெரி கன்வீனியன்ட் ஆன்லைனில் இருக்கிறதுனால. அண்ட் அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட அக்ரெடிட்டேஷன் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு ஒரு டேர்ம் முடியும் பொழுதும் லைக் ஒரு ஒரு இயர் முடியும் பொழுதும் சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுப்பாங்க. அதனால குழந்தைங்க வந்து நல்லா படிக்கலாம். ஸோ திங்க் அபவுட் இட். யாழ் கல்வியகம் .com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விவரங்களும் உங்களுக்கு அதிலேயே கிடைக்கும். YAZH கல்வியகம் .com அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட வெப்சைட். அதனால போய் செக் பண்ணுங்க. அடுத்த தலைமுறைக்கு தமிழை நம்ம எல்லாருமா சேர்ந்து எடுத்துட்டு போகலாம்.
1: சூர்யா பர்த்டே ஸ்பெஷல் பேக் டு பேக் சாங்ஸ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: It finally is happening.
2: It's happening.
3: It's happening.
1: Yeah.
4: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
5: Indha thiruvizhava 89.4 Tamil FM-oda serndhu kondaadunga.
6: ஜூலை 23-ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் FM-ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் FM.
7: ALD Properties இன் 4-ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: Tamil, 89.4.
7: என் நெஞ்சில் குடியிருக்கும்
8: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள். மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
9: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அடுத்ததா வந்து நம்ம என்ன பாட்டு ஏது பாட்டு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா யுஏஇ ஆன் த ஹோல் ஆகட்டும், இல்லை வந்து அபுதாபி ஆஸ் அன் எமிரேட் ஆகட்டும், ஹெல்தி லிவிங்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சில யூனோ லைக் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்லாம் வந்து செல் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க அவங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸில் வந்து சுகர்லாம் வந்து கட் பண்ணுறது, இந்த மாதிரி சில நல்ல தாட்ஃபுல்லான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதனுடைய அடுத்த ஒரு கட்டமாக பார்த்தோன்னா அபுதாபியில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜங்க் ஃபுட்டை வந்து டெம்டேஷன் ஜோன்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு வந்து இந்த லைக் குட்டி குட்டி திங்ஸா இருக்கலாம், இதே சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் க்ரோசரிஸ்லாம் பார்க்கும்போது இந்த சாக்லேட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் எல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி அன்ஹெல்தியான சாய்ஸஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டெம்டேஷன் ஜோன்ஸ்ல இருந்து ஜங்க் ஃபுட் அண்ட் சுகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ண போறோங்கிற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் குரூப் இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் அவர்களை தொடர்ந்து மற்றவர்களும் இந்த ஒரு முடிவு எடுத்துப்பாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அபுதாபியில.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
2: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
0: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்டு.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: We'll be back after a short commercial break.
3: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
4: அடுத்த 30 மில்லியன் ஏவி கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
3: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
5: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae ல வாங்குங்க.
3: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ் TNC apply.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Joy Alukas, world's favorite jeweler.

0: 10:48 on the clock. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் கிளம்புறதுக்கான டைம் ஆகிவிட்டது. நேரமும் காலமும் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது அப்படிங்கிறது நமக்கு எஸ்பெஷலி ரேடியோல பேசும்போதுதான் தெரியுது இல்லையா. ஏன்னா இப்போ ஒரு 4 மணி நேரம் உங்ககிட்ட பேசுறோங்கும்போது டைம் ஒருவருக்கு உங்ககிட்ட நாங்க சொல்லும் போதுதான் தெரியுது அதுக்குள்ள எவ்வளவு டைம் ஆயிடுச்சா, அதுக்குள்ள எவ்வளவு டைம் ஆயிடுச்சா, இந்த டேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் லெக் ஆஃப் ஜூலைல நம்ம இருக்கும். அடுத்த ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிக்க போது புது மாசம் நமக்காக என்னெல்லாம் சர்ப்ரைசஸ் கொண்டு வர போகுதோ தெரியல. ஆக மொத்தம் எல்லாருக்கும் நல்ல சர்ப்ரைசஸ் நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி லெட்ஸ் ஆல் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடியில் டிராஃபிக் மட்டும் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: நத்திங் நியூ நத்திங் மேஜர். 311 வந்து முவேலால ஒரு கிராஷ் ஒன்று எனக்கு பார்க்க முடியுது. யா டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷனில் எனக்கு ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. அதை தவிர்த்து வேற எதுவும் அன்யூஷுவலாக இல்லை. 11 வந்து நேரத்துக்கு இருக்கிற டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. 611 இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஹா என்னது இது, ராசல்கூர் ரோட்ல சுத்தமா டிராபிக் இல்ல. அந்த டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல வந்து அட்லீஸ்ட் ஸ்லோ மூவிங் டிராபிக்காவது இருக்கும். பட் அங்கே வந்து இட்ஸ் லைக் டோட்டலி டோட்டலி கிளியர். அதனால அந்த பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமா ஜாலியா பாட்டு பாடிட்டே போகலாம்.
1: Traffic update. Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, நானும் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். ரிமெம்பர் இட்ஸ் தேர்ஸ்டே ஆல்ரெடி. ஃப்ரைடே ஒரு நாள் தான் இருக்கு இந்த வாரம் முடியறதுக்கு. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் ஜனநாயகன் படத்துக்கான கப்பல் பாசஸ்லாம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு வந்துருங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு மார்னிங் 7 திருப்பியும் வரேன் மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. மது இஸ் ரெடி. அடுத்ததான் மசாலா கெஃபேக்காக. மறக்காம 89.4 தமிழ் ஃபோடு சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டட் ஆருங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எந்த ஆப் உங்க ஃபோன்ல இருக்கோ இல்லையோ தமிழ் எஃப்எம் ஆப் இருக்கணும். நீங்க அந்த ஆப் இருந்ததுன்னா ஊரை விட்டு நீங்க லைக் வெளிநாட்டுக்கோ இல்ல வெக்கேஷனுக்கோ எங்க போனீங்கன்னாலும் உங்களால எங்களோட கனெக்டடா இருக்க முடியும். சரியா, அவ்வளவுதான். டேக் கேர், நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. சரியா, டாடா.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மாணவர்கள் மீதான தடியடி மத்திய அரசின் தோல்வியையே காட்டுகின்றது என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஒரு குழந்தை அழுதபோதே நாம் கவனித்திருக்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக ஏராளமான நமது குழந்தைகள் உயிரிழக்கும் வரை காத்திருந்தோம் என்று அவர் கூறினார். பள்ளி கல்வியை பயிற்சி மையங்கள் அர்த்தமாக்கிவிட்டன என்று கமல்ஹாசன் 8X வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தகுதியான மாணவர்களின் வாய்ப்புகள் முறைகேடாக பறிக்கப்படுகின்றன. உண்ணாவிரதத்தை சோனம் வாங்ஷு கைவிட வேண்டும் என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சோனம் வாங்ஷுக்கின் சேவை நாட்டுக்கு தேவை என்றும் கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: அசாம் வெள்ளத்தில் சிக்கிய 31 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். அசாம் மாநிலத்தின் சிவசாகர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சிக்கிமில் சுரங்க விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 22 உயர்ந்தது. இதுவரை 12 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அதில் 7 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இலங்கையில் முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட எல்னினோ காலநிலை மாற்றமானது முன்கூட்டிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சுற்றாடல் துறை அமைச்சர் கலாநிதி தம்மிக்க பட்டபந்தி எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் உரையாற்றிய சுற்றாடல் துறை அமைச்சர் எல்னினோவின் உச்சக்கட்ட தாக்கம் நவம்பர் மாதம் அளவில் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இலங்கையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். ஹூதி ஆயுதக் குழுவின் தாக்குதலுக்கு பிறகு செங்கடலில் உள்ள ஒரு கப்பலின் முன்பகுதியில் தீப்பற்றியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இவ்வாறாயினும் கப்பல் பணியாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக சவுதி அரேபியா உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த 2 எண்ணெய் தாங்கி கப்பல்களை ராணுவ நடவடிக்கையின் மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். என்சிலியா மற்றும் லைலா என்ற 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் செங்கடலில் சவுதி அரேபியாவை எதிராக ஹூதிகள் விதித்திருந்த கடற்படை முற்றுகையை மீறியதாக கூறி அவற்றை தாக்கியதாக ஹூதி ஆயுதக் குழு தெரிவித்தது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வார இறுதி வரை அமெரிக்கத்தில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, உமல்குவைன் மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் முறையே 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று பொதுவாக ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறவுள்ளது. அமீரக நேரப்படி இன்று மாலை 3 மணி அளவில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. ஜிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடரில் ஒருநாள் T20 போட்டி தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: ஜனநாயகன் திரைப்படம் நிறைய பேர் காலையிலே போய் பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல, நான் இன்னைக்கு சாயங்காலம் பார்க்க போகிறேன். பட் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் இருக்க போகுது படத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு நான் இருக்கேன். என்னதான் ஒரு பக்கம் மக்கள்லாம் இது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு நான் பகவந்த் கேசரியை பார்க்கல, பார்க்காததற்கான காரணம் இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன். பார்ப்போம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: All right, Abu Dhabi E20 எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பற்றின ஒரு அப்டேட் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10.5 kilometers ஆஃப் அடிஷ்னல் ரேம்ஸ் வரப்போகுது. ஸோ இதில் நிறைய பாட்டில்நெக்ஸ் ரெடியூஸ் ஆகும். E20 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக ஜாயத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கான கனெக்டிவிட்டி ரொம்பவே இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அபுதாபியோட DMT என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைவே வந்து 3-5 lanes இன்க்ரீஸ் ஆகும் பல்வேறு இடங்களில். ஸோ ரோட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து டிராஃபிக்கும் ஈஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த அப்கிரேடட் ப்ராஜெக்டில் 62 kilometers ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் நெட்ஒர்க் வரப்போகுது, 37 kilometers ஆஃப் இரிகேஷன் நெட்ஒர்க், 485 ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதெல்லாமும் வரப்போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. E20 இன் அபுதாபி.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, so welcome to Masala Cafe on 89.4 Tamil FM. நான் RJ மது வந்திருக்கேன்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 24 carat thangam iniki 496.75 dirhams aagum, 22 carat thangam 460 dirhams aagum, 21 carat thangam 441.25 dirhams aagum, 18 carat thangam 378 dirhams aagum irukku.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
4: Actor Surya birthday special back to back songs only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்
3: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.
4: சார்,
5: பாட்டு
0: கேட்க வந்தயா. 89.4 தமிழ் FM.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vassal Hub Block 4, Karama.
1: School vacation or back to school season. இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் கொடுக்க போறேன். இமீடியட்டா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-849-40-89-40. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இப்போ சில பல ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கொண்டாட்டங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரியா? பல்வேறு ஸ்டேட்டுகளில், துபாயில், அதுக்கப்புறம் கேரளாவில், மும்பையில் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கார்னிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் இந்த ஒரு திரைப்படத்தை முழுமையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். வணக்கம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? சையத் அவர்களுக்காக அந்த பாட்டு நான் வந்து போட்டு விடுறேன். ஸோ அயன்லேருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது எங்கள் ரூமில் வந்து கொஞ்சம் போர் அடிச்சா கூட அயன் பார்ப்போம், ரொம்ப போர் அடிச்சா அயன் பார்ப்போம், போர் அடித்தா அயன் பார்த்துக்கிட்டே இருப்போம். அயன் பார்க்காம எங்கள் வாழ்க்கை வந்து இருக்கவே இருக்காது. ஸோ எங்கள் வாழ்க்கையை சுற்றி அயன் படம் மட்டும்தான் இருக்குது ரூபில். இது மாதிரி பல பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அயன், சிங்கம், இந்த மாதிரி சில பல படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்காம நம்மளால் வந்து இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது, டீ குடிக்கும் போதெல்லாம் அந்த படத்தை தான் பார்த்துட்டு போகணும். இனி இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: இது 89.4 தமிழ் FM.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: அம்மாடி என்ன சூடு, என்ன சூடு.
3: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
5: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: உலகத்திலே சேஃபா, உலகத்திலே அதிகமாக கல்யாண வீடுகளில் போடப்பட்ட, உலகத்திலே அதிகமாக வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உலகமே வாங்கி சாப்பிட்ட, முக்கியமாக இந்தியா வாங்கி சாப்பிட்ட ஒரு ஐஸ்கிரீம்னா அது என்ன? வெண்ணிலா ஐஸ்கிரீம். இன்னைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் டே. ஸோ நான் யோசிப்பேன், சின்ன வயசில் எனக்கு வந்து வெண்ணிலானா என்ன, அது பூவா பழமா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். நான் வந்து நினச்சிப்பேன் பாலில் வந்து சக்கரை போட்டு அப்படியே ஜில்லுன்னு வச்சா அது அதுதான் வெண்ணிலா ஐஸ்கிரீம், அதனால தான் அது அப்படியே இருக்குது வெள்ளையாக வேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் நான். பார்த்தா அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வருது. ஸோ இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை வந்து சில பல ப்ரீமியம் கடைகளில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குமாமா. ஸோ கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1866 முதல்ல அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் பிராண்ட்ஸில் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, இது வந்து ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னதான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் டேவாக இன்றைக்கி நம்ம செலவு பண்ணாலும், வெளிலா வந்து ஒரு ஆர்ச்சிட் குரூப் ஆஃப் ஃபேமிலி, அதில் வந்து கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த வெண்ணிலா. இது எந்த ஊருக்கான நேட்டிவ் பிளான்ட்? சென்ட்ரல் அமெரிக்கா, கரீபியன், இந்த வெஸ்ட் இண்டீஸ் பக்கம்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த வெண்ணிலா. ஸோ ஃபஸ்ட்டு மெக்சிகோவில் இதெல்லாம் வந்து வேறு ஒரு விஷயங்களுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இது நல்லா இருக்கே, இதை வச்சு ஐஸ்கிரீம் செஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இன்னும் சில பல ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஆனால் 14th century யுவான் டைனாஸ்டியிலே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 1400s யூரோப்பியன்ஸ் வந்து வெண்ணிலா பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. என்னது இதே என்ன ஒர்க்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1600s வெண்ணிலா ஃப்ளேவர் ஸ்வீட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ 1700s ஐஸ்கிரீமில் முதல்ல ஃப்ரெஞ்சு பீப்புள் வெண்ணிலாவை ஆட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அஃபிஷியலாக இருக்கக்கூடிய டேட்டா. நீஸ் நம்ம தொடர்ந்து பேசலாமா? 2 மணிக்கு மேலே 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் வந்து பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: அப்பு பெண்ணே நீ யாரோ.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் தமிழக அரசின் அடக்குமுறை தூள் தூளாகும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவுடன் தான் தாவிக ஆட்சி நடந்து வருகின்றது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக வெளியில் இருந்து ஆதரவளித்து வருகின்றோம் என்றார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயற்படுவதாக தெரிந்தால் தாவிகாவுக்கு அளித்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லி மற்றும் சென்னையில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கின்றது என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: இந்தியா திரும்புவதற்கு தாம் ஆவலுடன் காத்திருப்பதாக லலித் மோடி தெரிவித்தார். முன்னாள் இந்திய பிரிமியர் லீக் தலைவர் மற்றும் நிறுவனரான லலித் மோடிக்கு எதிராக முறைகேடான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான குற்றச்சாட்டு எழுந்தது. வெளிநாட்டு பரிவர்த்தனைகளில் RBI அனுமதியின்றி விதிமுறைகள் மீறப்பட்டதாக கூறப்பட்டது. IPL ஒளிபரப்பு உரிமைகள், ஊடக உரிமைகள் மற்றும் சில ஒப்பந்தங்களில் அந்நிய செலாவணி விதிகள் மீறப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. சில பண பரிமாற்றங்கள் மற்றும் ஒப்பந்த அமைப்புகள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மை குறைவாக இருந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. சமீபத்தைய மேன்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் உத்தரவு அமலாக்கத்துறை முன்வைத்த பெரும்பாலான கண்டறிதல்கள் மற்றும் அபராதங்களை ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கில் லலித் மோடிக்கு சாதகமான முக்கியமான முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அவர் நாடு திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: 2022 காலப்பகுதியில் இலங்கையின் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னகோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் அப்போதைய பொறுப்பதிகாரி நலில் ஸ்ரீயாந்த் ஆகியோர் இளைஞர் ஒருவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 2022 அறகலைய போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் சமூக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டார என்ற இளைஞரை கைது செய்து தடுத்து வைத்த ஊடாக அக்கால பகுதியில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னகோன் மற்றும் பொறுப்பதிகாரி ஆகியோர் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுருத்த பண்டார என்ற குறித்த இளைஞரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை விசாரணை செய்ததன் பின்னரே உயர்நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. எதிஹாத் ரயில் வலையமைப்பின் மதினத் ஜாயத் மற்றும் லீவா பயணிகள் ரயில் நிலையங்கள் எதிர்வரும் நவம்பர் 30 திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டதை விட முன்னதாகவே குறித்த இரு ரயில் நிலையங்களும் திறக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில் வலையமைப்பு அல் தஃப்ரா பிராந்தியத்துக்கும் விரிவுபடுத்தப்படுகின்றது. அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் திருவிழாக்கள் தொடங்குவதற்கு முன்பே ரயில் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 30 திகதி அபுதாபி, மொஹமட் பின் சாயத் சிட்டி மற்றும் புஜைராவில் எதிஹாத் ரயில் நிலையங்கள் திறக்கப்பட்டன. இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் 30 துபாய் மற்றும் அல்தாயத் ஷார்ஜாவில் ரயில் நிலையங்கள் திறக்கப்பட
2: உள்ளன.
1: குவைத் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இலக்குகளை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அல் தோஹா தளத்தில் உள்ள வெடிமருந்துகள் மற்றும் தளவாட கிடங்குகள், அலி அல் சாலிம் தளத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் கேம்ப் அஃப்ரிஜானில் உள்ள வெடிமருந்து சேமிப்பு பகுதிகள் இதில் அடங்குவதாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ உபகரணங்களை தாக்கி அழித்ததாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அந்த இலக்குகளில் அமெரிக்காவின் தாடு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கான ரேடார், பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்பு, சி ராம் ரேடார் மற்றும் ஹெலிகாப்டர் நிறுத்துமிடம் ஆகியவை அடங்குவதாக அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட புரட்சிகர காவல்படையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வார இறுதி வரை வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: யுஏஇல 5 இயர்ஸ் மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசா பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: ஒவ்வொரு விசிட்டுக்கும் உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் ஸ்டே கிடைக்கும். ஃபர்தரா 90 டேஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேபினட் தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் என்ட்ரிக்கான பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்

0: ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கணும் ஒவ்வொரு என்ட்ரிக்கும், சரியா? அதே மாதிரி டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும் டு லீவ் த யூஏஇ, அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உள்ள வரத்துக்கும் டிக்கெட் வந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும், அது வந்து யூஏஇயில் வேலிடாக இருக்கணும். பேங்க் பேலன்ஸ் ஆஃப் $4,000 ஆர் ஈக்குவலண்ட் நீங்கள் வந்து காட்டணும். இந்தியன் கரன்சியில் காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ எவ்வளோ 4 லட்சரூபா கிட்ட வரும், அதை வந்து நீங்கள் காட்டணும். அதே மாதிரி கண்டினியூஸாக 90 டேஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் ஒரு இயரில் இது வந்து இவ்வளோ நாள் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸும் இருக்குது. கலர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து மல்டிபிள் என்ட்ரி வாங்கிக்கலாம். ஸோ மொத்தமாக ICP வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 3775 dirhams வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டில் 3025 வந்துடும். இ சர்வீஸ் ஃபீஸ், ICP ஃபீஸ், ஸ்மார்ட் சர்வீசஸ் ஃபீஸ், இஷ்யூ ஃபீஸ், ரெக்வஸ்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வரும், சரியா? மொத்தமாக சேர்த்து இவ்வளோ வரும். GDFRA வெப்சைட்டில் நீங்கள் GDRFA வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3713.5 dirhams நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கோல்டுக்கான ரேட் வந்து இப்போ ஒரு சின்ன சரிவை சந்திச்சிருக்கு, மார்னிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் ரேட்ல.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: 24 கேரட் தங்கம் 493 dirhams ஆகும், 22 கேரட் தங்கம் 460 இருந்துச்சு காலையில், இப்போ 456.50 3.5 குறைஞ்சிருக்கு 3.5 dirhams, 21 கேரட் தங்கம் வந்து 437.75 and 18 கேரட் தங்கம் 375.25 இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
4: gold rate
3: brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
5: at the surya birthday special back to back songs only on 89.4 tamil fm

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: என் நெஞ்சில் கொடி இருக்கும்.
2: Hey, finally it's happening.
3: It's happening.
4: It's happening.
2: Yeah!
5: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
6: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
6: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
7: டேய், என்ன சொல்ற?
5: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
6: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
8: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
9: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
10: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
11: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
12: தமிழ் 89.4.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
13: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
5: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.
14: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவோம் பண்ண கூடாதா?
15: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: த்ரீ டே வீக்கெண்ட் வந்து வெகு தொலைவில் இல்லை, நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. டாப் டெஸ்டினேஷன்ஸை மக்கள் எதெல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான டெஸ்டினேஷன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வந்துருக்கு. அதில் சலாலா, பூட்டான், ஜெபெல் அக்தர் இதெல்லாம் வந்து டாப்பாக இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன்ஸாக இருக்குது டிமாண்டில். ஸோ யுஏ ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 25th டியூஸ்டே, ஸோ அதுக்கு பதிலாக ஆகஸ்ட் 24th லீவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த லாங் வீக்கெண்ட், மூணு நாள் எனப்படும் இந்த லாங் வீக்கெண்டை யூஸ் பண்ணி எங்கெல்லாம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஏன்னா ஆகஸ்ட் டைமில் சலாலாவில் வந்து செமையாக இருக்கும், பீக்கு சரியான சீசன் டைம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி நிறைய ஹிட்டன் ஜெம்ஸை தேடி இந்த வாட்டி மக்கள் போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒமானில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜெபல் ஷாம்ஸ் இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஒரு கூலர் வெதர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பூட்டான், காட்மாண்டு, ஸ்ரீலங்காவோட எல்லை நூவரேலியா இந்த இடங்களுக்கெலாம் வந்து மக்கள் போகிற ஆசைப்பட்றாங்களா. அந்தமான நிக்கோபர் ஐலண்ட்ஸ், பாண்டிச்சேரி, இங்கெல்லாம் கூட சில பேர் பிளான் பண்ணிக்கிறாங்களா. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம பசங்களாம் இருக்கானுங்க, ஏதாவது சொல்லி உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப்லாம் பண்ணுறோம். ஓகேவா, நீங்களே பாண்டிச்சேரியாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸில் யாராவது பிற நேஷனாலிட்டி காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து தாராளமாக பாண்டிச்சேரி போக சொல்லுங்கள். ஒரு பயங்கரமான ஹிட்டன் ஜெம், நமக்கு ஹிட்டன் ஜெம் கிடையாது, நமக்கு வந்து வீக்கெண்டு கெட்டவே ஆகுது, ஆனால் அவங்களுக்கு அது ஹிட்டன் ஜெம். ஸோ நிறைய பேர் பாண்டிச்சேரியெலாம் கூட போயிட்டு வராங்களாம், நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: பலேஹா ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்லோவாக இருக்குது ஷார்ஜாக்குள்ளே, அதே மாதிரி E311 கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிட்டு வச்சு போய் வந்துட்டு இருக்கீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 15 and 17 பக்கத்தில் S112 கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. மற்றபடி துபாய்க்குள்ளே இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை, குட்டு கோதான் நினைக்கிறேன். ஸோ D68 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது, அதாவது இந்த டே டு டே ரைட் எடுப்பீங்கல்ல கரெக்டாக கராமால, அந்த இடத்துல வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. மத்தபடி இங்க பெருசா
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: கமிங்,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.
0: Yes, இந்த சூடா பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இடங்கள்ல தான் டிராபிக் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Master, சூடா ஒரு பாட்டு
3: incoming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா.

0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
1: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
0: நீங்க அனதங்கம்ல கோல் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% flat discount on platinum ornaments.
0: Great festival offers at Anathangam Gold and Diamonds, Karama Center, Dubai, powered by Al Tawassul Group of Companies.
5: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்
9: கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃபிஃபா டீம் ஆஃப் த சீசன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அந்த ரேட்டிங்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா உனாய் சிம்மன் வந்து கோல்டன் க்ளவ் வின் பண்ணாலும் கேப் ஓவர் டே மாதிரி ஒரு குட்டி கண்ட்ரிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய சாதனையை படித்த ஒசினியாவுக்கு தான் அந்த பெஸ்ட் கோல் கீப்பர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு அந்த பிளேயிங் லெவனில் வந்து ஒசினியா தான் இருக்காரு. அதே மாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டினாவோட மார்டினஸ், அதுக்கப்புறம் உப்பமெக்கானோ, அண்ட் அஃப்கோர்ஸ் குக்ரேயா ஃப்ரம் ஸ்பெயின், அண்ட் பெட்ரோ போரோ ஃப்ரம் ஸ்பெயின், எல்பிஆர்பி லெஃப்ட் பேக் ரைட் பேக் இந்த ரெண்டு பேரும் சூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் தலைவர் ராட்ரி, ஃப்ரான்ஸோட ஒலீசே, அண்ட் மெஸ்ஸி இருந்தார், ஹாலண்ட் இருந்தார், எம்பாப்பேவும் இருந்தார். ஸோ நல்ல ஒரு டீமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த இந்த டீம் வந்து உண்மையிலே எங்கேயாவது போய் ஒரு டோர்னமெண்ட் ஆடுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு, யோசிச்சு வரைக்கும் எம்பாப்பே, ஹாலண்ட், மெஸ்ஸி, ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு. தலைவர் கிறிஸ்டியானோ வந்து இந்த ஒரு சீசனில் அந்தளவுக்கு ஒரு ஃபார்மில் இல்லை, அதனால் அவர் அந்த பிளேயிங் லெவனில் கிடையாது. ஏன்னா போர்ச்சுகலுமே வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்க கிட்ட, பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க பூர்த்தி செய்யலை அப்படின்றப்போ ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதனால் நிறைய பேர் வந்து அதை பெருசாக இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த 10-11 பேர் தான் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டு பி ஆனஸ்ட், ஸோ ஃபீஃபா வேர்ல்டு கப் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாலும் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்ல இந்த வருஷம் வந்து மேன் யுனைடெட் சாம்பியன்ஸாக வருவாங்க, அது முன்னாடி லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி நெட்டில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாகவும் பாவமாக தான் இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு. பட் ப்ரீமியர் லீக் ஜெயித்தோம் அப்படிங்கிற ஒரு திமிரில் இப்போ ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ஒரு 20 வருஷமாக நீங்கள் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சும்மா ஒரு டீம் ஜெயிக்காமல் ஆர்சிபி கூட எத்தனை 18 வருஷமாக ஜெயிக்கலையா, அதுக்கப்புறம் ஜெயித்தாங்க. 20-22 வருஷமாக ஜெயிக்காமலாம் ஒரு டீம், அதுதான் எங்கள் டீம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபுட்பால் இப்போது லீகெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா. ஓகே ரைட், ரெண்டு பாட்டு தொடர்ந்து கேட்டு நம்ம வந்து ஒரு மணிக்கு மேலே பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மாணவர்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட காங்கிரஸ் முயற்சிக்கின்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். தனது கடந்த கால தவறுகளை மூடி மறைத்து மாணவர்களின் எதிர்கால நலன் எனும் முகமூடியை அணிந்து கொண்டு காங்கிரஸ் முன்னெடுக்கும் போராட்டம் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியே என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் தேர்வு என்ற சொல்லையே நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய காங்கிரஸ் இன்று அதை எதிர்த்து போராடுவது அரசியல் கேலி கூத்து என்று விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் அனுமதியின்றி மாணவர்கள் போராடினால் அடக்குமுறை, அதுவே டெல்லியில் அனுமதியின்றி போராடிய ராகுல்காந்தி கைது செய்யப்பட்டால் அது ஜனநாயக படுகொலையா என்று வினவியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: டெல்லியில் இன்று இரண்டாவது நாளாக 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்துக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் டெல்லியில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் கூடுதல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் 16 மெட்ரோ நிலையங்கள் நேற்றும் மூடப்பட்டிருந்தன. இரண்டாவது நாளாக இன்று ரயில் நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு பிற்போடுமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு தொடர்பில் விரிவாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இந்த தீர்மானத்தை அறிவித்தது. இவ்வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் தடவைகளாக தோற்றவுள்ள மாணவர் குழுவொன்றினாலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.
2: அமீரக செய்திகள்.
1: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை தொடரும் போதிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வான்வெளியும் விமான நிலையங்களும் தொடர்ந்தும் இயங்கி வருகின்றன. இருப்பினும் பிராந்தியத்தின் விமான பாதைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பயணிகள் தங்களது விமான நிறுவனங்கள் வெளியிடும் அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனித்து வருமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் வளைகுடா கடற்பகுதிகள் வழியாக வணிக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. அண்டை வளைகுடா நாடுகள் தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தி வரும் நிலையில் பிராந்திய நிலைமைகளை அதிகாரிகள் தொடர்ந்தும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
1: பெருவின் தலைநகர் லீமாவில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். அதில் 5 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை தெற்கு லா விக்டோரியா மாவட்டத்தில் உள்ள வீட்டில் தீ மிக வேகமாக பரவியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 3 முதல் 15 வயதுக்குட்பட்ட 5 குழந்தைகளும் 29 முதல் 72 வயதுக்குட்பட்ட 4 பெரியவர்களும் அடங்குகின்றனர். மேலும் வயது குறிப்பிடப்படாத ஒரு நபரும் உயிரிழந்துள்ளார். தீ விபத்தில் சிக்கிய மேலும் 2 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
3: 89.4
4: तुझे कैसे बुलाया तूने?
3: Rolex. Rolex.
5: Sir! Just sir!
6: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்தடுத்து நம்ம ரெண்டு பாட்டு கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, இந்த விஸ்டாஸ் நாமினேட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, 3000 திர்ஹம்ஸ் துபாய் இன்வைட் ரிவார்ட்ஸ், 3000 திர்ஹம்ஸ் மதிப்புள்ள ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமி அண்ட் டூரிசம். இதில் வந்து ஹோட்டல் டிஸ்கவுண்ட்ஸ், டைனிங் டீல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் நாமினேட் பண்ணணும். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வேளை தெரியல அப்படின்னா நான் ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து உங்கள் எமிரேட்ஸ் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் நேம், பாஸ்போர்ட் நம்பர், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத சொல்லணும், எக்ஸ்பெக்டட் மந்த் ஆஃப் அரைவல் இதெல்லாம் சொல்லணும். இந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்டோபர் 31 தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கு, July 20 அக்டோபர் 31. ஸோ நீங்கள் வந்து எமிரேட்ஸ் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து visitdubai.com விசிட் பண்ணி அவங்கள தாராளமாக நாமினேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா September 30 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா, நீங்கள் ஃப்ளைட்ஸ், விசாஸ், அக்கோமடேஷன், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இந்த கேம்பெயின் வந்து விசா அசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆல்சோ இந்த கேம்பெயினில் வந்து வழங்கப்படாது. ஆல்சோ மேக்ஸிமம் 3 ரிவார்ட் பேக்கேஜஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறையா இதில் வந்து அட்ராக்ஷன் டிஸ்கவுண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 2-3 பேர் லண்டனில் இதெல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, டே துபாய்க்கு இந்த இன்வைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என் கசின்லாம். ஸோ நான் அதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 30-day விசாவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஃபீ அண்ட் ப்ராசிங் டைம் வந்து 200 dirhams, 60-day விசானா 300 dirhams, இதில் வந்து 5% வேட் இருக்கும். மல்டிபிள் என்ட்ரினா அதுக்கேற்ற சார்ஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, இப்ப மதியத்துக்கான கோல் ரேட் என்னங்கறத பார்க்கலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: All right, so 24 karat thangathil irundhu aarambichona 493 dirhams, 22 karat thangam vandu 456.50 and 21 karat thangam 437.75 and 18 karat thangam 375.25.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
5: Actor Surya birthday special back to back songs only on 89.4 Tamil FM.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்
3: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.
4: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவ பண்ண கூடாதா?
5: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: சேலையில் வீடு கட்டவா, அந்த படத்தை அடுத்து நம்ம கேட்க போகிறோம். இதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு இந்த பாட்டோட அருமலாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அடப்போங்க, சரி ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அனுபவம்லாம் எனக்கு கடைசி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. பட் லிட்ரலி சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு லைட்டாக நம்ம தமிழ் ஆடியன்ஸை பார்த்து கொஞ்சம் அது என்ன ஃபீலிங் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரில. பட் நம்ம கொண்டாடுறத விடலை, தெலுங்குக்காரங்க பயங்கரமாக இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாடுறாங்க, பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதாவது நாங்கள் என்ன பண்ணோம்னா, தேவரா படத்துக்கு போனோம், அது யூஏயில் தான் போனோம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நைட்டு முன்னாடியே, நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் ஷோ இருக்கும்ல நமக்கு இந்தியாவுக்கு முன்னாடியே, அந்த மாதிரி ஒரு ஷோ, ஃபேன் ஷோ அது. இப்பா இந்த தேவரா படம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப சுமாரான ஒரு படம் தான் அது. ஆனால் அந்த தேவரா படத்துக்கு அவங்க அப்படியே கொண்டாடுறாங்க, அப்படியே ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒருத்தர் என்னடான்னா முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. அதெல்லாம் தப்பு தான், அந்த கல்ச்சர் நம்ம என்கரேஜ்லாம் பண்ணக்கூடாது, சாமி மாதிரிலாம் கும்பிடக்கூடாது. பட் இருந்தாலும் அவன் ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, அப்படியே அந்த கலர் பேப்பரை வந்து தூய் தூய் விட்டுறாங்க, யாராவது ஸ்க்ரீனில் வந்தாலே தூய் தூய் விட்டுறாங்க, பயங்கரமாக இருக்குது. சரியான ஒரு ஒரு யூஎஸ்லலாம் கூட ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஆந்திரா ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாடி தியேட்டரில் வந்து படத்தை ஆஃப் பண்ணி இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்தியா மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வான்லாம் பண்ணி விட்டாங்க. அந்தளவுக்கு தே கோ கிரேசி அபவுட் தேர் ஹீரோஸ். ஸோ நீங்கள் என்றைக்காவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா, ஆந்திராக்கோ தெலுங்கானாக்கோ போயிட்டு ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸோட படம் ஏதாவது ஒன்று பாருங்க. ஐயோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இனிமே இன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சுல, அதனால இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. வேறு எதுவும் இல்லை, டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: Okay, so E11 to a Charja, Maleha Street. அண்ட் அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அக்ராஸ் அல் கிசைஸ் அண்ட் E311 டுவர் சார்ஜ் ஆ கிசைஸ் தாண்டி நாதலமோர் ரோடு இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் இருக்கு, பார்த்துக்கோங்க.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: நிக்கண்ணா 91 போடு.
3: என்னது?
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பை.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒரு தீர்க்கா
3: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவளை சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Sir, இம்பர் ஸ்வீட்டி கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
5: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
4: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
1: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
0: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: செழித்தையும் தமிழே ஒளி.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்டீங்கன்னா +971-4359-5525 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். சரியா? 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. சோ நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படிங்கறத பாத்துடலாம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மது.
0: வணக்கம்,
1: வரீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னொரு பாட்டு கொடுத்துடலாம். வணக்கம், வேற எங்க பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: ராஜன்.
0: என்ன பாட்டு வேணும்? என்ன படம்? ஓகே, அதுல இருந்து அது போட்டுறவா? சரிங்க, ஓகேங்க, டன். தேங்க்யூ சோ மச் பிரதர் கால் பண்ணதுக்கு. ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் மக்களை நான் இங்கேருந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் கூட சோஷியல் மீடியா பக்கத்தில் தெரியப்படுத்துங்க. ஸோ மறுபடியும் இதோட நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. இப்போ உங்களுக்காக ரகரம் நிகழ்ச்சி தொடங்கிருக்கு. குட் டே. Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of ழகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.
2: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க நினைக்கும் தமிழக அரசின் அடக்குமுறை தூள் தூளாகும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவுடன் தான் தாவிக்க ஆட்சி நடந்து வருகின்றது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக வெளியில் இருந்து ஆதரவளித்து வருகின்றோம் என்றார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயற்படுவதாக தெரிந்தால் தாவிக்காவுக்கு அளித்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்றும் அவர் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லி மற்றும் சென்னையில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கின்றது என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியா திரும்புவதற்கு தாம் ஆவலுடன் காத்திருப்பதாக லலித் மோடி தெரிவித்தார். முன்னாள் இந்திய பிரிமியர் லீக் தலைவர் மற்றும் நிறுவனரான லலித் மோடிக்கு எதிராக முறைகேடான நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான குற்றச்சாட்டு எழுந்தது. வெளிநாட்டு பரிவர்த்தனைகளில் RBI அனுமதியின்றி விதிமுறைகள் மீறப்பட்டதாக கூறப்பட்டது. IPL ஒளிபரப்பு உரிமைகள், ஊடக உரிமைகள் மற்றும் சில ஒப்பந்தங்களில் அந்நிய செலாவணி விதிகள் மீறப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. சில பண பரிமாற்றங்கள் மற்றும் ஒப்பந்த அமைப்புகள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மை குறைவாக இருந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. சமீபத்தைய மேன்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் உத்தரவு அமலாக்கத்துறை முன்வைத்த பெரும்பாலான கண்டறிதல்கள் மற்றும் அபராதங்களை ரத்து செய்துள்ளது. இந்த வழக்கில் லலித் மோடிக்கு சாதகமான முக்கியமான முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அவர் நாடு திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: 2022 காலப்பகுதியில் இலங்கையின் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் அப்போதைய பொறுப்பதிகாரி நலில் ஸ்ரீயாந்த் ஆகியோர் இளைஞர் ஒருவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 2022 அறகலைய போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் சமூக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டார என்ற இளைஞரை கைது செய்து தடுத்து வைத்த ஊடாக அக்கால பகுதியில் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னக்கோன் மற்றும் பொறுப்பதிகாரி ஆகியோர் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுருத்த பண்டார என்ற குறித்த இளைஞரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை விசாரணை செய்ததன் பின்னரே உயர்நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. எத்திஹாத் ரயில் வலையமைப்பின் மதினத் ஜாயத் மற்றும் லீவா பயணிகள் ரயில் நிலையங்கள் எதிர்வரும் நவம்பர் 30 திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்டதை விட முன்னதாகவே குறித்த இரு ரயில் நிலையங்களும் திறக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில் வலையமைப்பு அல் தஃப்ரா பிராந்தியத்துக்கும் விரிவுபடுத்தப்படுகின்றது. அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் திருவிழாக்கள் தொடங்குவதற்கு முன்பே ரயில் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 30 அபுதாபி, மொஹமட் பின் சாயத் சிட்டி மற்றும் புஜைனாவில் எதிஹாத் ரயில் நிலையங்கள் திறக்கப்பட்டன. இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் 30 துபாய் மற்றும் அல்தாயத் ஷார்ஜாவில் ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன.
2: உலகச் செய்திகள்.
3: குவைத் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க இலக்குகளை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அல் தூஹா தளத்தில் உள்ள வெடிமருந்துகள் மற்றும் தளவாட கிடங்குகள், அலி அல் சாலிம் தளத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் கேம்ப் அஃப்ரிஜானில் உள்ள வெடிமருந்து சேமிப்பு பகுதிகள் இதில் அடங்குவதாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ உபகரணங்களை தாக்கி அழித்ததாக ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அந்த இலக்குகளில் அமெரிக்காவின் தாடு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கான ரேடார், பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்பு, சி ராம் ரேடார் மற்றும் ஹெலிகாப்டர் நிறுத்துமிடம் ஆகியவை அடங்குவதாக அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட புரட்சிகர காவல்படையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2-3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
7: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
8: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு சூர்யா அவர்களின் பிறந்த நாள். சூர்யாவுக்கு இனிய இனிய பிறந்த நாள், நல் வாழ்த்துக்கள். அடுத்து ரெண்டு பாடல்கள் அவருடைய பாடல்கள் தான் வரப்போகுது, கேட்டு ரசிங்க. இன்னைக்கு இளகரம் நிகழ்ச்சியில நாம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இந்த சினிமா பாடல்கள்ல வந்து அவ்வப்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்றது உண்டு. சினிமா பாடல்கள்ல சில வரிகள் வரும், நமக்கு புரியாம இருக்கும், இது ஏன் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல நாம யோசிச்சிருப்போம். இதுக்கு என்ன பொருள், இலக்குவா புரிய மாட்டேன்றதே, அந்த மாதிரியான சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள்லாம் நடந்திருக்க கூடும். அப்படி ஒரு பாடல்ல வரக்கூடிய ஒரு வரி, அந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாலி அவர்கள் எழுதிய ஒரு பாட்டுல வரக்கூடிய வரிதான் அது. சரி, அது பற்றி நாம தொடர்ந்து பேசலாம். அதுக்கப்புறமா இந்த அம்பல் அப்புறம் அலர் தூற்றுதல் அப்படின்னு ரெண்டு சொற்கள் வந்து தமிழ்ல இருக்கு. இந்த சொற்களுக்கு என்ன பொருள் அப்படிங்கறதையும் நான் உங்களோடு இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அலர் வலியுறுத்தல் அப்படின்னு திருக்குறள்ல ஒரு அதிகாரமே இருக்கு, அது என்ன அப்படிங்கறத பற்றியும் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அடுத்த ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது சூர்யாவினுடையது, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது இளகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: Surya birthday special back to back songs only on 89.4 Tamil FM.

0: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya one last time theatre la poi rasika porom
1: indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga
2: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange. தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள். திஸ் ஆர் ஆஃப் ழகரம் இஸ் ப்ராட் யூ பை யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

நேரம் 2:23 ஆயிட்டு இருக்கு. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நிழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேங்க. 89.4 தமிழ் பண்பலையில. அம்பல்னா என்ன, அலர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு. வாலி அவர்கள் எங்கேயும் காதல் திரைப்படத்துக்காக எழுதிய பாட்டு தீ இல்லை புகையில்லை. இதுல ஒரு வரி வரும், என்ன அப்படின்னா, கடற்கரை நாரை கூட்டம் கரைந்திங்கு ஊரை கூட்டும் இருவரும் நகர்வலம் வர பார்த்து அப்படின்னு. ரெண்டு பேரும் நகர்வலம் வாரதை பார்த்து இந்த கடற்கரையில் இருக்கிற நாரை கூட்டம் எல்லாம் வந்து கத்தி வந்து ஊரை கூட்டுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். இந்த வரியையே இங்கே வச்சாரு வாலி அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும். உண்மையா இந்த கற்பனை அல்லது இந்த ஒரு விவரணை இருக்கு இல்லையா, இது வந்து எங்கிருந்து கொண்டு வாலி வச்சிருக்காரு தெரியுமா? இது ஒரு அகநானூறு பாடல், நெய்தல் நிலம் அந்த துறையில வரக்கூடிய ஒரு பாடல். அறையுற்று அமைந்த ஆரம் நீவி அம்பல் வாய்த்த தெய்ய தன் புலர் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாட்டில் இந்த குறிப்பிட்ட வரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, நல்ல புன்னை மரங்கள் நிறைந்த அழகிய சோலை சூழ்ந்த ஒரு புறையாற்றின் கடற்கரையில் இந்த நாரை கூட்டத்தின் ஒலி எப்படி இருக்குமோ அது மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் அலர் பேச அம்பல் பேச தொடங்கிட்டாங்க அப்படின்னு தோழி வந்து தலைவன் தலைவி கிட்ட சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, தலைவனும் தலைவியும் வந்து காதல் வயப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அடிக்கடி எங்கே சந்திச்சு கொள்வாங்கன்னா, நெய்தல் நிலம் இல்லையா, அப்போ கடலும் கடல் சார்ந்த நிலமும், அப்போ கடற்கரையில தான் வந்து சந்திச்சு கொள்வாங்க. அந்த கடற்கரை வந்து இந்த புன்னை மரங்கள்லாம் நிறைந்த ஒரு சோலை மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கும். தலைவனும் தலைவியும் சந்திச்சு கொள்றத அங்கிருக்கிற ஊர் மக்கள் பார்த்துட்டு சாடமாடையா பேச தொடங்குறாங்க. ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு. சரியா, இது பெருசா பெரிய அளவுல எல்லாருக்குமே தெரியாது, அங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். இந்த கதை, இவங்க பேசுற இந்த கதை வந்து தோழியின் காதுக்கு வந்து எட்டுது. அப்ப தோழிக்கு வந்து சரியான கோபம் வருது. அதுக்கப்புறமா தலைவன் தலைவி இனிமே உங்க ரெண்டு பேரையும் நான் சந்திக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன் சந்திக்க விட மாட்டேன் அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் வந்து ஊர் மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அவங்க எல்லாம் வந்து அம்பல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அது எப்படி இருக்குன்னா, அந்த நாரை கூட்டம் எல்லாம் கடற்கரையில வந்து கத்தினா எப்படி ஒரு ஒலி வருமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒப்பிட்டு சொல்றா தோழி. சரியா, இந்த ஒரு விஷயத்தை தான் வாலி அவர்கள் கடற்கரை நாரை கூட்டம் கரைந்திங்கு ஊரை கூட்டம் இருவரும் நகர்வலம் வர பார்த்து அப்படின்னு அந்த வரிகளில் வச்சிருக்காரு. இப்போ அம்பல் பேச தொடங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா. சரி, அம்பல்னா என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்றேன். அடுத்த தீ இல்லை புகையில்லை பாட்டு தான் வருது. எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க.

0: பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: coming
0: சுட சுட புத்தம்புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Alukas, world's favorite jeweler.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

தலைவனும் தலைவியும் கடற்கரையில வந்து காதல் செய்யறத பார்த்த ஊர் மக்கள் அம்பல் பேச தொடங்கிட்டாங்க அப்படின்னு தோழி வந்து தலைவன் தலைவி கிட்ட சொல்றா. அம்பல்னா என்ன தெரியுமா? அம்பல் அப்படிங்கறது காதலன் காதலிக்கிடையிலான அந்த ரகசிய உறவு. அப்படின்னா அவங்க காதலிக்கிறது பெருசா யாருக்குமே தெரியாது, தோழிக்கு தெரியும், அது தவிர யாருக்குமே தெரியாது, வெளிப்படையா தெரியாது. அது வரைக்கும் அது ஒரு ரகசிய உறவு தானே. எனவே அந்த ஒரு ரகசிய உறவு பற்றி ஊரார் பேசக்கூடிய கிசு கிசு இதுதான் அம்பல். அந்த காலத்துல கிசு கிசுவுக்கு தமிழ என்ன பேர் அப்படின்னா அம்பல் அப்படிங்கிறது தான். இதை பற்றி பேசும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அந்த சொல் மருவி ஆம்பல் அப்படிங்கிற ஓம்பல் அப்படின்னு மாறி இருக்கு. எங்க பாட்டி வந்து இது வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஓம்பல் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்படி கூட இருக்கலாம். அடுத்து அலர் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அம்பல்ங்கிற சொல் வந்து மலரினுடைய மொட்டு நிலைக்கு வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மலருக்கும் அது பூக்கிறதுல இருந்து மடிஞ்சு விழுற வரைக்கும் 7 நிலைகளை வந்து தமிழர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல அம்பல் என்ற ஒரு நிலை வருது. அதுதான் இந்த ஊரார் பேசக்கூடிய கிசு கிசு. பாத்தீங்களா என்ன அழகா வந்து பேரை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு. அடுத்து அலர் தூற்றுதல் அல்லது அலர் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இது வந்து இந்த உறவு பற்றி ஊராக்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, பேசிக்கொள்ளுவாங்க இல்லையா, அது வந்து அலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அலர் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்து திருக்குறள்ல இருக்கு. அது பற்றி நாம அப்புறமா பேசலாம் சரியா. இதுதான் இந்த அம்பல் மற்றும் அலர் ஆகிய விஷயங்கள். இது ரெண்டுமே வந்து இந்த ஊர்வம்பு பேசுறது, கிசு கிசு பேசுறது, பொதுவா இந்த விஷயங்களை குறிக்கிறதுக்காக.

முற்காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட சொற்கள். நம்ம இப்போ கூட சொல்லலாம், கிசு கிசு அப்படிங்கிறது என்ன சொல், என்ன பொருள்னு நமக்கு தெரியல. அம்பல்னு சொன்னால் கூட அழகாக தானே இருக்கு. சரி, அடுத்து என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து அடடா நாதா பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல காதல் கடிதம் பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

0: இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு அழகான பாட்டு, அதனுடைய வரிகள் என்ன அப்படிங்கறத பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், நிறைய தடவை கேட்டிருப்போம். ஆனா இந்த வரிகளுக்கு என்ன பொருள், இது ஏன் இங்க இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க, இது என்ன அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். எனவே அது கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை முழுசாவே தெளிவாகி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் திருக்குறள்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அலரெழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால் அப்படின்னு முதலாவது குறள். இது என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுடைய காதலை பற்றி அலர் எழுவதால், அதாவது எங்களுடைய காதலை பற்றி ஊர் மக்கள் வந்து பேசிக்கொள்றதுனால நம்ம உயிர் வந்து போகாம இருக்கு. எங்களுடைய நல்வினை பயனால் அதனை யாரும் ரொம்ப நிறைய பேர் வந்து அதை பற்றி அந்த காதல் பற்றி அவ்வளவா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள் வந்து இருக்கு. சரி, மனசு திட்டமிட்டுல பாட்டு கொடுக்கலாமா? 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்படுங்க, பாட்டு தர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு குறள் பாருங்க, அலர் அறிவுறுத்தல்ல இருக்கு. கண்டது மண்ணும் ஒரு நாள், அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படிங்கிற ஒரு குறள். காதலனை நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன், அதனால உண்டாகிய அலரோ பாம்பு சந்திரனை விழுங்கிய செய்தி போல் எங்கும் பரவி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, தலைவனை வந்து நான் ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன், ஆனா பாருங்க சந்திரனை வந்து பாம்பு விழுங்கிய அந்த செய்தி எப்படி உலகமெல்லாம் பரவி இருக்குமோ அது மாதிரி பரவிருச்சு அப்படின்னு ஒரு குறள் வந்து வள்ளுவர் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி, யார் வந்திருக்கான்னு பாக்கலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? இர்ஷாத். முகமது இம்ஷாத். என்ன பாட்டு வேணும் இம்ஷாத்?
1: இன்னைக்கு தளபதியுடைய படம் ரிலீஸ் ஜனநாயகன். தலைவர் படம் எந்த பாட்டா இருந்தாலும் ஐ லைக் இட்.
0: தலைவரா தளபதியா? சரியா சொல்லுங்க.
1: தளபதி. தளபதி.
0: ஓகே ஓகே. சரி சரி, ஓகே, நன்றி. சரி, அவருக்கு தளபதி பாட்டு கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துடலாம். அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book panunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியனின் ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ ஜி வி மார்க்கண்டியன் முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவரை கைது செய்தனர். கைதுக்கு எதிராக ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து விரிவான விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது என்றும், எனவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் முடக்க வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த கிரண் ரிஜிஜு, நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்குவதற்கு பதிலாக அவையில் ஆக்கப்பூர்வமான முறையில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். விவாதம் நடத்த வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அவையில் நேர்மறையான பங்கை செலுத்துவீர்கள், ஆனால் நாடாளுமன்ற விவாதத்தை தவிர்க்க விரும்பினால் நீங்கள் அடுத்தடுத்து நிபந்தனைகளை விதிக்க தொடங்குவீர்கள் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 2015 முதல் 2025 வரையிலான 10 ஆண்டு கால பகுதியில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு 108,581 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவித்தார். சஜித் பிரேமதாசவினால் நிலையியற் கட்டளை 27(2) எழுப்பப்பட்ட கேள்விக்கு இன்று பாராளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஏப்ரல் 30 நிலவரப்படி உயர்நீதிமன்றத்தில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான 4,421 வழக்குகள் விசாரணையில் இருப்பதுடன் சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ராசல் கைவாவில் 2026 முதல் பாதியில் சாதனை அளவிலான 6.7 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். பிராந்திய புவிசார் அரசியல் பதற்றங்களால் சர்வதேச பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் உள்நாட்டு சுற்றுலாவின் வலுவான வளர்ச்சியே இந்த சாதனைக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக ராசல் கைவா சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 47% அதிகரித்துள்ளது. எதிரிகளின் எந்தவொரு நடவடிக்கையையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக உள்ளது என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை பிராந்தியத்தில் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தும் என்று ஈரானிய ராணுவம் உறுதியளித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உட்கட்டமைப்புகள் மற்றும் கடலோர பகுதிகள் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் தொடரும் வரை எங்கள் ஆயுதப்படைகளின் பதிலடி தாக்குதல்களும் தொடரும் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமனியா அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி20 கிரிக்கெட் போட்டி ஹராரியில் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன்னர் வரை 4 பந்துகள் வீசப்பட்டுள்ள நிலையில் 1 விக்கெட்டினை இழந்து 2 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டுள்ளது. ஜிம்பாப்வே அணியின் முதல் விக்கெட் ஓட்டம் பெறப்படாத நிலையில் வீழ்த்தப்பட்டது. பிரையன் பென்னட் டக் அவுட் ஆனார். பென் கரன் மற்றும் டயன் மயர்ஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. அல்குவா மற்றும் மெசைராவில் 49 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 43 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 41 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
0: Stay tuned.
2: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
3: விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4 ஆண்டு

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள். திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் ப்ராட் டு யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: One hour of non-stop Raja hits.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: You are back.
6: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
7: Rock with Raja.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் எனும் இளைஞர் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்திருப்பது வேதனை அளிக்கின்றது என்று தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போலீஸ் தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமை எடுத்துச் சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குகின்றது என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். காவல் மரணங்களின் போது துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று அவர் கூறினார். காவல் மரணங்களுக்கான காரணங்களை கண்டறிய தனி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். காவல் மரணங்களுக்கு அரசு நிர்வாகத்தின் தோல்வியே காரணம் என்பதை தாவிக அரசு ஒப்புக்கொள்கின்றதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீங்கள் விரும்பும் எந்த நேரத்திலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்று சிஜிபி கட்சியினருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அழைப்பு விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வருமாறு உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், எங்கள் இளம் நண்பர்கள் அனைவருக்கும் இது ஒரு திறந்த அழைப்பு. உங்கள் வசதிக்கேற்ப எந்த நேரத்திலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா ஓம் பிர்லாவுடன் சந்திப்பு மேற்கொண்டார். முன்னதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஓம் பிர்லாவை சந்தித்து பேசியிருந்தார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வுகளில் முறைகேடுகள் குறித்து விவாதிக்க கோரியும் மத்திய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் இன்றும் அமளியில் ஈடுபட்டன. இதன் காரணமாக தொடர்ந்து இரண்டு நாட்களாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடங்கி அவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓம் பிர்லாவை சந்தித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மேலதிக பரிசீலனைக்காக August 3 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா பதிலுரையை சமர்ப்பித்தார். மேலதிக சமர்ப்பணங்களை August 3 ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் புள்ளி விவர அமைப்பை மேம்படுத்துவதற்கான தேசிய திட்டத்திற்கு துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் ஒப்புதல் அளித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக மாற்றமடைந்து வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதார தரவு கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவான முயற்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை மேலும் துல்லியமாக பிரதிபலிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: செங்கடலில் கப்பல்கள் மீது ஹவுதி தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை ஹவுதி அமைப்பு நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் வலியுறுத்தினார். இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவை சட்டவிரோதமானவை என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே பதற்றமான நிலையில் உள்ள பிராந்திய சூழ்நிலையை இது மேலும் மோசமாக்குகின்றது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி ஹராரியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்னர் வரை 11.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 58 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் ராயன் பேர்ல் 22 ஓட்டங்களுடனும் வெஸ்லி மெதவியா 6 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். பிரையன் பென்னட் டக் அவுட் ஆனார். பென்கரன் 10 ஓட்டங்களுடனும் டயன் மயர்ஸ் 6 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் சிக்கந்தர் ராசா 4 ஓட்டங்களுடனும் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தனர். இந்திய அணியின் பந்துவீச்சில் மயங்க் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் பிரின்ஸ் யாதவ் மற்றும் சிவம் தூபி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: The evening karak traffic la maatna unna time pass panna vekkatta gadu gadu na chai nu kurichu onni poi padi kaatta. The evening karak
3: 23rd July, welcome back to the

ஓகே, இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள், லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு செலிப்ரேட். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபைனலி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து ஆக்டர் சூர்யா அவரோட பர்த்டே. அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது வீக்கெண்டுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கோல்டு சரியாயிடுச்சு. பாட்டு சில்லுன்னு ஒரு காதல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், சரியா? அதுலேருந்து வந்து சாயங்கால நேரம் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டு போட்டுருவோம். நம்ம மும்பைவா தான் போட்டிருக்கணும், இல்லாட்டினா பெசாமல் நம்ம வந்து நியூயார்க் நகரம் போட்டலாமா?

0: ஓகே ஓகே, ஐம் கன்வின்ஸ்ட் கைஸ் ஐம் கன்வின்ஸ்ட். நியூயார்க் நகரம் தான் போட போகிறோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த படம் வந்து வரும்போது சன் மியூசிக்கில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு யார், சூர்யா. அதில் மொதல் நான் செவன்த்தோ என்னமோ படிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா. அப்போ வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலமும் ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க. அந்த டைமில் அவங்கெல்லாம் டிவிக்கு வந்து டிவி இன்டர்வியூ வந்து அந்த டைமில் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனல் டூலாக இருந்துச்சு. இப்போ எப்படி வந்து யூடியூப்க்கெலாம் போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஹீரோஸ் வருவாங்க. அதில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் வருவாங்க, வர்றாங்க, சூர்யா சூர்யான்னு பேசிக்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, சில்லுன்னு ஒரு காதல் பார்த்தீங்களா, அழுதிங்களா அப்படின்னு கேட்டார். நான் வந்து படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப அந்த டைமில் நமக்கு இருக்கிற அறிவு எப்படி, சரி படம் சூர்யா படம், பாட்டு வந்து நல்லாயிருக்கு ரேமானோட மியூசிக்கு, அப்புறம் பூமிகா ரொம்ப நாள் கழிச்சு பத்ரி படத்தில் பார்த்து பூமிகா மறுபடியும் சில்லுன்னு ஒரு காதலில் நடிக்கிறாங்க, ஜோதிகா இருக்கிறாங்க. ஸோ தேவர் லைக் பவர் கப்புள்ஸ் அந்த டைமில், ஜோதிகா சூர்யா. ஸோ அதையும் கல்யாணம் ஆகி புதுசாக அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன், ஐ ஸ்டில் ரெண்டு மெம்பர். அப்படி ஒரு ஃபீலிங்கில் பார்த்த படம் தான் வந்து இந்த நியூயார்க் நகரம் பாட்டுருக்கிற ஜில்லுன்னு ஒரு காதல். அது ஃபஸ்ட்டு வந்து ஜில்லுன்னு ஒரு காதல்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்று சில்லுன்னு ஒரு காதல்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் கலைஞர் அவர்கள் அப்போது இப்போ வந்து சிஎம்மாக இருந்த அப்படி. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா தமிழில் நீங்கள் வந்து படத்தோட பேர் வச்சிங்கன்னா வந்து வரி விலக்குன்ற மாதிரி அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது அந்த டைமில். ஸோ அப்போ நிறைய இங்கிலீஷில் டைட்டில் வச்சிருக்கிற தமிழ் படங்கள் தமிழுக்கே டோட்டலாக மாற்றுறாங்க. ஆமாம், சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும், அது வந்து உனக்கும் எனக்கும்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜூன் போனால் ஜூலை காற்றே, அது வந்து ஜூலை காற்றே தான் இருந்துச்சு அந்த படத்துக்கு பேர். அப்புறம் அது உன்னாலே உன்னாலேவா மாறிச்சு. ஜில்லுன்ற ஒரு காதல், ஜி இந்த ஜின்றது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில்லுன்னு ஒரு காதல் மாற்றி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல கிட்ட சொல்கிறது பல சினிமா காசிப்ஸ் அப்போ படித்தது இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு. ஏன்னா வயசு ரெண்டு பாட்டு இப்படி பேக் டு பேக் வருது. யூஏஇ அப்டேட் என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ ரெண்டு பாட்டை எந்த இடையூறும் இல்லாமல் கேட்டு ஜாலியாக இருங்க. ஆல் சூர்யா ஃபேன்ஸ் நம் ப்ராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Actor Surya birthday special, back to back songs only on 89.4 Tamil FM. Roll, roll,

0: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya one last time theatre-la poi rasika porom.
1: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
2: July 23 ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்
3: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.

0: வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: என்னப்பா நாலரை ஆயிடுச்சு. பண்றமே அதை பற்றிலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதில் அந்த பாட்காஸ்ட்டில் ஒரு காமன் நேரம் 20 நிமிஷம் காலைல எழுந்ததுமே நான் யாராவது பேசுறது, நான் பாட்டு கேட்குறத விட ஐதர் ஒரு பிஜிஎம்மோ இல்லாட்டி ஏதாச்சும் இந்த மாதிரி யாராவது பேசுறது அப்படியே போட்டு நான் பாட்டில் கேட்டுகிட்டே காஃபி போடுறது, அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேவா? இப்போ இன்றைக்கி காலையில் இல்லை, இப்போ நிறைய நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கோம், பெருசாக கவனிக்கிறோமானா கவனிக்க மாட்டோம். கரெக்டாக உண்மைதானே? ஆனால் சில நேரம் வந்து காதுக்குள்ளே நம்மளை மீறி எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அவங்க பேசுகிறது வந்து விழுந்துடும். ஏன்னா அந்த மேட்ரு அப்படி இருக்கும். இனி என்ன தெரியுமா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோமே, ஓகே, அதாவது வீண் செலவோ இல்லை ஒரு பொருளை அடிக்கடி ஏதாவது பொருள் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். காசு இருக்கோ இல்லையோ அது ஒரு தரமாக இருக்கலாம், 100 தரமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இனிமே ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 2 கேள்வி உங்கள்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த 2 கேள்வி என்னென்னா, இப்போ நான் இதே உங்ககிட்ட சொல்கிறேன். அது ஓகே, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லை ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டீங்க. ஓகே, அது வாங்குறதுக்கு முன்னாடி ஓகே இந்த பொருளை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட நான் காட்ட போகிறேன்னா, அது நம்பர் 1. 2, இதை நான் சோஷியல் மீடியாவில் போட்டு ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்களா நான் வந்து ஒரு பெரிய லேப்டாப் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவீங்களா, இது 2. இந்த 1st கேள்வி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த பொருள் என்கிட்ட இருக்குன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, ஓகே, இதுதான் மெயின் கேள்வியே. ஸோ ஒரு இப்போ இது 2 ஆன்சர் நோ அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அந்த பொருளை உங்களுக்காக தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யூ கோ ப்ரொசீட். இல்லை, அந்த 2 ஆன்சர் வந்து ஆமாம், அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட இப்படி ஒரு மேக் இருக்குதுன்னு, 4 பேர் எங்கேயாவது வெளில போனால் நான் எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப்பில் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி உட்காந்தா, அதே பரவாயில்லையே மேக்கோட உட்காந்துருக்கேன், இப்போ பயங்கரமான ஆளாக இருப்போம், இந்த மாதிரி 4 பேர் நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வேலிடேஷன் எனக்கு வேணுங்கிறது எங்கேயோ உள்ளுக்குள்ளே எனக்கு இருக்குது. நான் இப்படி ஒரு செம்மையாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வாங்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போனால் இப்போ பயங்கரமாக இருக்கேன் அப்படின்னு 4 பேர் இது உள்ளுக்குள்ளே இருக்கும் சில பொருளாக நம்ம வாங்கும்போது. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கேள்வியுமே நம்ம கேட்டுட்டு இல்லை எனக்காக தான், நோ தி ஆன்சர், இஃப் தி ஆன்சர் இஸ் நோ, நம்ம நமக்காக தான் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருள் வாங்குறதுலேயே நம்ம இன்னும் வந்து தெளிவான டிசிஷனாக எடுப்போம். கரெக்டாக, இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு ஒரு சேலரி வந்து ஒரு 38,000 கிட்டே இருக்கும், ப்ளஸ் அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது, ஓவரால் பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு 60-70,000 தான் சம்பாதிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடியோவில் இருக்கார். ஓகே, நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன், என்ன நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் பெரிய வீட்டிலே இருந்திருக்கலாமே, நீங்கள் என்ன ஸ்டூடியோவில் இருக்கீங்க, ஒரு 5 வருஷமாக இது ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு இல்லை என் ஒருத்தனுக்கு அவர் ஃபேமிலி இங்கே இல்லை, அவருக்கு ஆக்சுவலி ஃபேமிலி இல்லை, அவர் கல்யாணமெல்லாம் பண்ணல, அவர் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க. அவர் இல்லை என் ஒருத்தனுக்கு இது கரெக்டாக இருக்கும், என் ஒருத்தனுக்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும், நான் வீட்டிலே இருக்கிறதுல நான் எடுக்கலாம் தான், நான் ஒரு 1BHKவோ 2BHKவோ எடுக்கலாம் தான் எடுத்துகிட்டு, ஆனால் அந்த ஸ்பேஸ்லாம் சும்மா இருக்குமே, வெட்டியாக இருக்குமே, என் ஒருத்தனுக்கு வேண்டி அவ்வளோ பெரிய வீடு எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு அது வந்து பயங்கர எனக்கு வந்து ஒரு சம வயசான ஒரு டிசிஷனாக பட்டுச்சு. நம்மள முக்கால்வாசி பேர் கொஞ்சம் காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக சிலதெல்லாம் பண்ணிடுறோம், கரெக்டாக. ஆனால் காசு இருந்தாலுமே இந்த பொருளோ இல்லை இப்போதைக்கு இந்த செயலை நான் செய்கிறது தேவையா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு நம்ம பண்ணுறோம்ல, அப்போ வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசிஷன் அங்கே தான் பிறக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இனிமேல் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து 1, இதை சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட்டாக போட போகிறேன்னா, இது 1. 2, இந்த பொருளை வாங்கி 4 பேர் முன்னாடி நான் காட்ட போகிறேன்னா, அதாவது என்கிட்ட இந்த பொருள் இருக்குன்னு நான் காட்டிக்க விரும்புகிறேன்னா மற்றவங்க முன்னாடி, ஏன்னா ஓகே அவ்வளோதான், இது 2. Now you know the drill now. ஸோ அதனால் சலீம்லேருந்து பாட்டு வருது, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஜாலியாக இருக்கும், பாட்டு கேட்டு பிடிங்க, நான் வரேன் திருப்பி. நம்ம ப்ராபோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, த சாங் பிகின்ஸ்.

0: டிஸ்கவுண்ட்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவெண்ட் கமிங் சண்டே ஜூலை 19 சண்டே 10 AM to 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாது.
4: தமிழ் டீச்சரா மாதிரி எது பேசினாலும், இது தமிழ் வார்த்தை, இது வந்து சமஸ்கிருதம், இது வந்து மலையாள வார்த்தை, ஆனால் தமிழ் இருந்து வந்துச்சுன்னு எனக்கு வந்து ட்ரிவியா கொடுத்துட்டு. என்னது புரியல? இங்கே இங்கே எடு, மைக் எடு. என்ன என்ன வேணும்?
5: வார்த்தைங்கிறது சமஸ்கிருதம் தான், வடமொழி தான்.
4: வார்த்தைங்கிறது
5: சொல் தான் தமிழ்.
4: எப்படி அது எப்படி கண்டுபிடிக்கிறது?
5: நான் வந்து வார்த்தை வார்த்தைன்னு வீடியோ போட்டேன், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்தா, ஆமா,
4: எப்படி எங்க தேடி இது வந்து சமஸ்கிருதம் இது தமிழ் அப்படின்னு கண்டுபிடிக்கும்?
5: நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு இப்ப எல்லாமே கிடைக்கும்.
4: கூகுள்ல ஒருவேளை என்ன மாதிரி ஒருத்தர் போய் தப்பான இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தோம்.
5: இல்ல இல்ல, அப்படி இல்லை, அது கூகுள்னு இல்லை, பட் நம்ம நிறைய
4: புரியுது புரியுது. சும்மா கேட்டேன். சரி, வேற என்ன இப்ப நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற
5: சமஸ்கிருதம்
4: உண்மையாவே வந்து எனக்கு யாராவது ஜுரம்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும் அவங்களை பாக்குறதுக்கு. எனக்கு ஒரே ஜுரம், ஜுரம் ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து ஜுரம்னு யாராவது சொன்னா அது வந்து ஒரு
5: அந்நியமா இருக்கும்.
4: அது ஒரு ஆக்சுவலா அவங்களுக்கு ஃபீவர் தாங்கிறதே எனக்கு வந்து ரெஜிஸ்டரே ஆகாது.
5: காய்ச்சல் அப்படின்னு
4: உடம்பு சரியில்லை, உடம்பு சூடா இருக்கு அப்படி சொன்னா. இத்தனை வருஷம் இத்தனை வருஷன்ஸ் இருக்குன்னா.
5: இன்னைக்கு ஒரு வார்த்தை படிச்சேன் நான், ஒரு சொல், குமைதல் அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். ஒரு எனை நோக்கி பாயும் தோட்டான்னு நினைக்கிறேன், அதுல வர ஒரு பாட்டுல குமைதல் அப்படின்னு வரும். அப்படின்னா காய்ச்சல் வந்து இல்லாட்டி மனசளவுல வந்து நம்ம சோர்வா இருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து குமைறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
4: மென்டலி
5: அண்ட் பிசிக்கலி டயர்டா இருக்கிறது ரெண்டுக்குமே குமைறேன் அப்படின்னா இருக்கிற மதன் கார்க்கையா இருக்கணும் அந்த வரிகள்.
4: டிஸ்கவரி
5: எங்கேயோ இருக்கு. எனக்கு கவிதை எழுதும் போது, பாட்டு எழுதும் போது எனக்கு சொற்கள் தேவை, அப்ப நான் வந்து தேடி எடுத்து எழுதுறேன் அப்படிங்கிறது நல்லது. மதன் கார்க்கி நிறைய இன்வென்ட் பண்ணிருக்காரு அந்த மாதிரி. இப்போ தேஜாவு தெரியுமா? தேஜாவு வந்து நமக்கு ஒரு இப்ப நடக்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்கும், அது வந்து மீநிகள் உணர்வு அப்படின்னு அந்த வேர்ட் வந்து அவர் இன்வென்ட் பண்ணது. நன்றி, வணக்கம்.
4: கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல பாட்டு வருது, 5 மணிக்கு மேல வரேன்.
2: சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction madri pala offers. PNC apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒபேசிட்டி, டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
0: You are back. The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottumittu.
6: Manasu thottumittu.
7: Hey dude.
8: Hi Anthony.
7: What's up? What's happening?
8: Nothing much da.
7: So sad.
8: Kuchakku, kuchakku, kuchakku, kuchakku, kuchakku, kuchakku, kuchakku, kuchakku.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த விரோத தாக்குதல்கள் சகோதர நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளன என்று ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரக வெளியுறவு அமைச்சகம் இந்த மூன்று அரபு நாடுகளுடனும் தங்களின் முழுமையான ஒற்றுமையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: மேற்காசியாவில் மோதல் தீவிரமடைந்த நிலையில் பிரிட்டன் ஈரானில் இருந்த மீதமுள்ள தூதரக பணியாளர்களை தற்காலிகமாக வெளியேற்றியுள்ளது. பாதுகாப்பு நிலைமையை கருத்திற்கொண்டு இங்கிலாந்து பணியாளர்கள் ஈரானில் இருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். எங்கள் தூதரகம் தொடர்ந்து தொலைதூர நோக்கத்தில் செயற்பட்டு வருகின்றது என்று பிரிட்டன் வெளியுறவு அலுவலகம் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
3: தூத்துக்குடியில் கைதான இளைஞர் சிறையில் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசாரின் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடியில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். காவல்துறையினர் தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாக கூறி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவனும் பங்கேற்றார்.
1: இந்திய செய்திகள்.
3: வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது என்று டெல்லி சம்பவங்கள் குறித்து அன்னா ஹசாரே கருத்து வெளியிட்டுள்ளார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சமூக செயற்பாட்டாளர் அன்னா ஹசாரே இன்று மகாராஷ்டிராவின் அகில் யானகரில் 2 மணி நேர மவுன போராட்டம் நடத்தினார். அவர் தனது போராட்டத்தை காலை 11 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணிக்கு நிறைவு செய்தார். அகில் யானகரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அருகே இந்த போராட்டத்தை நடத்திய ஹசாரே பின்னர் தனது கிராமமான ரலீகன் சிட்டிக்கு திரும்பினார். இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதிய கடிதத்தில், நரேந்திரமோடி நாட்டின் ஒரு முக்கிய தலைவர் என்பதால் அவருக்கு கடிதம் எழுதினேன். வன்முறை ஒருபோதும் முன்னேற்றத்துக்கான வழி அல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.

0: இலங்கையில் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளின் விசேட கலந்துரையாடல் ஆரம்பமாகியுள்ளது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் யோசனை தொடர்பில் எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் நடத்தும் விசேட கலந்துரையாடல் தற்போது கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீத் ஜாவீர, இலங்கை பொதுஜன பெரமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பல பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் 4 நாளான இன்று போட்டி நிறைவுக்கு வந்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவு உயர்வடைந்துள்ளது. ஆல்குவா மற்றும் மெசைராவில் இன்று 49 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கீமா மற்றும் உமல் குவாயினில் 43 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் முறையே 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி 211 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. 472 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலடித்தாடிய இலங்கை இளையோர் அணி 260 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் இந்திய இளையோர் அணி 211 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 411 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இலங்கை இளையோர் அணி 148 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய இளையோர் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 208 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இதற்கமைய இலங்கை இளையோர் அணிக்கு 472 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

சஞ்சய் கால். ஓகே, 5:13, வெல்கம் பேக். நோ பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஆறு படத்திலிருந்து ரெண்டு பாட்டு வருது. ஆறு படத்திலிருந்து எப்பரா ரெண்டு பாட்டு வரும்? சரி, ஒரு பாட்டு மட்டும் வருது. ஃபர்ஸ்டா, ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த பாட்டு, இதுதான் இதுதான் அந்த பாட்டு. என்ன மாதிரி பாட்டியா இது? என்ன நமக்கு தொண்டை சரியில்லை போலியே.

0: தாக்கும். அதுக்கு மேல வந்து லவ் மெலடி அப்படின்னு இறங்கும் சூர்யா பாட்டு மட்டும். ரெண்டாவது பாட்டு அப்படி ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு பேக் டு பேக். சரி ஓகே, யூஏஇ அப்டேட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம. எங்களாது
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: So UAE உடைய அந்த 5 year multiple entry tourist visa பத்தி கேள்விப்பட்டீங்களா? So அதுடைய ஃபீஸ் என்ன, டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் எந்த பாயிண்ட்ல வந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க சில நேரம், அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பீட் ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லாடி பர்சனல் விசிட், ஸோ இந்த பெர்மிட் வந்து இட் ஆஃபர் டிராவலர்ஸ் டு என்டர் த கண்ட்ரி எப்படின்னா ஃபார் 90 நாளைக்கு ஃபார் 5 இயர்ஸ் சரியா. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபார்மாலிட்டி பற்றியும் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஸோ ஒரு மல்டிபிள் என்ட்ரி விசாவுடைய வேலிடிட்டி வந்து எப்படின்னா வந்து 5 வருஷம், அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி உள்ளே வந்தால் 90 டேஸ்க்கு இருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் அடிச்சுட்டு திருப்பி வரலாம் 90 டேஸ்க்கு, அந்த மாதிரி போகலாம். அவ்வளோதான் மேட்ரு. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவைப்படுறவங்களுக்கு சொல்லிவிடுங்க. இது வந்து டூரிஸ்ட் தான் சரியா. ஓகே, சில கம்பெனிலலாம் எப்படின்னா டூரிஸ்ட் விசாலேயே விசிட் விசாலேயே இந்த வேலை தேடி வருவாங்களா அந்த பசங்க. சில பேர் 3 மாதம் விசா 2 மாதம் விசாவில் வருவாங்க, ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10-15 நாள்லேயே வேலை கிடச்சிரும். அப்போ மீதி வேலிடிட்டி இருக்கும்ல. சில கம்பெனிஸ் எப்படின்னா ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு அந்த விசிட் விசாலே வேலை செய்ய வைக்கிறது சில நேரம் பசங்களை. அது எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா? தட் இஸ் இல்லீகல். இந்த மாதிரி உங்கள் கம்பெனிலாம் யாராவது உங்களை விசிட் விசாலே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு, ஏன்னா அந்த ஒரு 1.5 மாதம் டைம் பீரியடை சேவ் பண்ணிக்கலாம்ல, ஒரு 1.5 மாதம் உங்களுக்கு அந்த விசிட் விசா வெளியில் தெரியவே போகுது, கொஞ்சம் லோக்கியாக இருந்துக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் முடியும் போது உங்களுக்கு வந்து விசா ரினல். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சப்போஸ் டே பசங்களாம் புதுசாக வந்திருக்கீங்க, உங்கள் கம்பெனி உங்களுக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்கு துபாயிலையோ யூஏலையோ எங்கேயோ ஒரு பாயிண்ட்டில், இப்படி தான் வேலை செய்ய சொல்கிறாங்க, உங்களுக்கு வேலை இருந்தால் போதும் பரவாயில்ல இதெல்லாம் கண்டுக்கணுமான்னு யோசிச்சுனா இட் இஸ் பியாண்ட், ஐ மீன் இட் இஸ் இல்லீகல். அதனால் எங்கேயாவது சொல்லணும், உன்னை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Welcome back. Okay, இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்கு back to back வருது. எனக்கு இன்னைக்கு இந்த ஒரே கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை செய்வாங்கல்ல அவங்கள வந்து அவங்ககிட்டலாம் பேசணும். ஏன் அந்த ஒரு கம்பெனியில் இருந்துட்டீங்க? ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான், 3 கம்பெனி மாறிட்டான். எனக்கு வந்து எப்படின்னா இப்போ யூஏயில் ஒரு வேலை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த விசா கேன்சல் ஆகணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேப்பர் போட்டு அதை அவங்க ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 40-50 டேஸ் உங்கள் கான்ட்ராக்டில் எவ்வளோ பீரியட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணணும், அப்புறம் ஒர்க் பெர்மிட் கேன்சல் ஆகணும், அப்புறம் நீங்கள் அந்த கேப்லேயே வேலை தேடணும், புது வேலை கிடைக்கணும், ஏகப்பட்டது இருக்குது கரெக்டாக. இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ்ஸாக எனக்கு எப்பவுமே தெரியும். ஓகே, ஸோ எனக்கு லக்கிலி நான் வந்து ரேடியோ என்னை வந்து ரேடியோவில் ப்ரெசென்டராக இருக்க என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு இந்த வேலை ஜாலியாக இருக்குது எப்பவும் போல். நான் அதனால் வந்து இன்னொரு வேலையோ இன்னொரு கம்பெனிக்கோ மாறுறதை பற்றி இன்றைக்கி வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை. ஸோ அண்ட் மை லைன் ஆஃப் ஒர்க் இஸ் மீடியாங்கிறதுனால நான் வந்து இன்னொரு கம்பெனி ஆர் இன்னொரு ஆஃபீஸ் ஆர் இன்னொரு வேலை அப்படிங்கிறத பற்றின தாட்ஸ் எனக்கு பெருசாக வரவே இல்லை. அதனால தான் நான் இருந்துட்டேன், ஏன்னா நானே வந்துட்டு இன்றைக்கி யாரோ என்கிட்ட கேட்டாங்க எத்தனை வருஷம் ஆச்சு துபாய்க்கு வந்து, நான் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு, 10 இயர்ஸ் முடிய போகுது அம்மா, என் 10 இயர்ஸ் முடிச்சு 10 இயர்ஸ் அண்ட் 4 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ 10.5 வருஷம் 10 வருஷம்னு கணக்கு வச்சுக்கலாமா? நான் வந்ததுலேருந்து தமிழ் எஃப்எம்ல தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு மினிமம் 10 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க, 8 வருஷம் சரியா, 8 வருஷத்துலேருந்து எத்தனை வருஷம் நீங்கள் ஆனால் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு ஃபோன் அடிச்சு ஏன் அந்த கம்பெனி விட்டு நீங்கள் மாறவே இல்லை, என்ன ரீசன், அது என்னவாக இருக்கலாம், ஆனால் பி ஆனஸ்ட். ஓகே, எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுங்கள், இன்னைக்கு அதை பற்றி பேசுவோம். நான் ப்ராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Actor Surya birthday special back to back songs only on 89.4 Tamil FM.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIM கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: பிறப்புக்கும் எல்லா
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
3: தொடர்புகளுக்கு 0555 243536 அல்லது யாழ்கல்வியகம் .com. செழித்தையும் தமிழை ஒளியே.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் தமிழ் தமிழ் 89.4.4
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
0: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.

0: The Evening Correct, presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergamon la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
1: Welcome back. Okay, அதாவது மினிமம் ஒரு 8 வருஷத்துலேருந்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனால் ஒரே கம்பெனியில், அதான் ஒரே கம்பெனியில் ஒரே வேலையில், ஓகே வேலை கூட பரவாயில்ல, அதே கம்பெனியில் அடுத்தடுத்து உங்களுக்கு வேறு வேறு பொசிஷன் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 8 வருஷத்துலேருந்து கணக்கெடுத்துக்கலாம். இந்த 2 வருஷம், இந்த 4 வருஷம், 5 வருஷம்லாம் கணக்கிலே வராது, செல்லாது சொல்லிட்டேன், இப்போயே சொல்லிட்டேன். அதனால் நான் சொல்கிறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுவாங்க, மீதி இருக்கிறவங்களாம் கேளுங்க இன்னைக்கு ஷோவை. ஓகே, 8 இயர்ஸ் லிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் நீங்கள் ஒரு ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் ஏன் அந்த கம்பெனி விட்டு போகவே இல்லை, நீங்கள் என்ன மேட்ரு, அதான் கேட்கணும்னு நினச்சேன் நான். அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நான் பிராவோ. அண்ட் த ஈவினிங் கரெக்டில் ஃபஸ்ட்டு போனி யார், ஃபைரோஸ் வந்திருக்கார், சொல்லுங்கள்.
2: வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கேன். எத்தனை வருஷம்?
2: 2001 நவம்பரில் ஜாயின் பண்ணேன்.
1: 2001னா இது என்ன வந்து, நான் எல்கேஜி பிடிக்கிறப்போ என்ன எனக்கு புரியலையே. 2001னா 26-25 வருஷமா?
2: 25 இயர்ஸ்.
1: என் பிரெயினே ஒரு 2 செகண்டுக்கு வேலை செய்யல. வெளில இருக்கிறவங்களா 25 வருஷத்தை இவ்வளோ லேட்டாக சொல்கிறான்டா அப்படி. என்ன என்ன வேலை செய்கிறீங்க ஃபைரோஸ்?
2: நீங்க
1: வேலைக்கு சேரும் போது என்ன, எவ்வளவு சாலரிக்கு சேர்ந்தீங்க?
2: ஆக்சுவலாக நான் சேர்ந்தது வந்து ஒரு பெரிய ஒரு கதை. நான் ஃபர்ஸ்ட் சேர்ந்தது சம்பளம் வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் வாங்குற சம்பளத்தோட கம்மியான சம்பளம்.
1: அந்த டைம்ல 2001ல கேக்குறேன். அப்போ
2: 2001ல அப்போ ஆஃபீஸ் பாய் வாங்குற சம்பளத்தோட கம்மியா வாங்கினேன். அப்பவே டெம்பரரி பொசிஷன்ல
1: எவ்வளவு எவ்வளவு
2: வந்து ஆஃபீஸ் பாய் வந்து 2000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, நான் 1500 சம்பளத்துல சேர்ந்தேன்.
1: நிறைய பேருக்கு இன்னைக்கு பாதி மாசம் சம்பளமே 1500 தான் இன்னைக்கு கூட. பட் ஓகே, யூ ஆர் பிளஸ்ட் மேன்.
2: யா, கம்ஃபர்டபுள். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, என் 5 ரோஸ்ன்னு சொன்னீங்கன்னா எங்க கம்பெனில ஒரு 90% எல்லாருமே தெரியும். என்ன தெரியும் அவங்கள எனக்கு தெரியாது, ஐடில இருக்கிறதுனால என்ன அவங்களுக்கு தெரியும். அந்த கம்ஃபர்டபுள் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ். ஓகே,
1: அதாவது நமக்கு மட்டுமே அந்த வேலை தெரியும், யாராவது டவுட் கேக்கும்போது அதை கிளியர் பண்ணும்போது அது ஒரு ஹாப்பினஸ் தான். யா
2: யா, அந்த ஹாப்பினஸ் எல்லாம் வந்து மோரோவர் கம்ஃபர்ட் தான். ஈவன் வந்து என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் பெரிய பெரிய சிஇஓ சிடிஓ எல்லாம் ஆயிருக்காங்க, அவங்க எல்லாம் கூட என்ன சொன்னது வந்து ஃபைரோஸ், டோன்ட் லீவ் ஃப்ரம் திஸ் கம்பெனி,
1: வெரி குட் ஃபைரோஸ். ஃபைரோஸ் வந்து கவர்மெண்ட் உத்தியோகம், காசுனாலும் வந்து கவர்மெண்ட் காசுரா, அரை காசுனாலும் அரசாங்க காசு, அந்த மாதிரி ஒரு இடத்துல பெரிய கம்பெனியில வேலை செய்யறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஃபைரோஸ். யாரெல்லாம் ஃபைரோஸ் மாதிரியே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கீங்களோ, எனக்கு அவங்க மேலெல்லாம் எப்பவுமே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா சில பேர்லாம் எப்படின்னா கூட வேலை செஞ்சுட்டு அதே கம்பெனியில் இருப்பாங்க 15-20 வருஷம், ஆனால் அந்த கம்பெனியை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லியே புதுசாக சேர்றவனுக்களுக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து இந்த கம்பெனிக்காக அப்போ வந்த என்னப்போ வேறு வேலையே கிடைக்கல அப்படின்றவனுக்கு முடிஞ்சுது, அவ்வளோதான். அந்த பையன் அப்போ தான் 10 நாள் ஆயிருக்கும் அந்த கம்பெனியில் சேர்ந்து. இந்த மாதிரிலாம் இல்லாமல் சில பேர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த வேலை எனக்கு பிடிக்குன்ற ஒரு ஃபீலோட வேலை செய்யறது ஒரு பெரிய விஷயம். 90s நாட்டத்தில் யூ ஹவ் அ சாங் ஃப்ரம் இந்தியன் அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல, யூ ஹவ் அ சாங் ஃப்ரம் கூலி குக்கு கு கூலி பாவ ஹவுஸ். 91 போடு.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
3: என்ன
4: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளிய போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா வொர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
5: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
6: VNCT Global இன் அபுதாபி சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ்
7: 20 லட்சம் டு 40 லட்சம் வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
8: சென்னையோட டாப் 5 லொகேஷன்ஸ் ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில அப் டு 40 லட்சம் பிரைஸ் டிஸ்கவுண்டோட உங்க வில்லாவ புக் பண்ணுங்க. எஸ், 2BHK-க்கு 20 லட்சம் டிஸ்கவுண்ட், 3BHK-க்கு 30 லட்சம் டிஸ்கவுண்ட் அண்ட் 4BHK-க்கு 40 லட்சம் டிஸ்கவுண்ட். கூடவே 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட்.
9: இந்த டிஸ்கவுண்ட் சேல்ஸ் இவென்ட் கமிங் சண்டே ஜூலை 26th, சண்டே 10 AM டு 8 PM ரமதா ஹோட்டல் கார்னிஷ் அபுதாபில நடக்குது. கால் 050-116-8848
10: 1 lakh இல்ல 2 lakhs இல்லங்க, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
11: அடுத்த 30 million AED grand prize winner ready.
12: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் dirhams ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் dirhams grand prize மற்றும் 5 மில்லியன் dirhams செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
13: இப்பவே உங்க டிக்கெட்டை the uaelottery.ae-ல வாங்குங்க.
14: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

0: வெல்கம் பேக். ஓகே ரைட்டு. அதாவது இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் ஒரே ஆஃபீஸில் நீங்கள் ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் ஒரே கம்பெனியிலே தங்கிட்டீங்க? வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அந்த கம்பெனி விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், வேலை பிடிச்சிருக்கு, சம்பளம் நல்லாயிருக்கு, இல்லைனா இங்கேயே உட்காந்து இந்த சம்பளம் வாங்கி இதுக்கே பழகிட்டேன், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, இல்லைனா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, எனக்கு ஃபோன் அடித்து ஒரே கம்பெனியில் மினிமம் ஒரு 8 வருஷம் கிடைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 8 வருஷத்துலேருந்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த 5 வருஷம் 6 வருஷம்லாம் செல்லாது செல்லாது, புரியுதா? சரி, யார் இருக்கீங்க லைனில்? வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: குமார் சங்கர், கோயம்புத்தூருங்க.
0: கோயம்புத்தூர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது?
1: இங்கே வந்து 4 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரே கம்பெனி அப்படிங்கிறத என்னோட கம்பெனி நிறைய அக்வெஷன் பண்ணாங்க.
0: புரியல. இல்ல, இப்ப நீங்க ஒரே கம்பெனில வர்க் பண்றீங்க.
1: நான் அமுட் ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட். அந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து இன்னொருத்தங்க பயன் பிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் மேல ரொம்ப ஒரு அலாதி பிரியம்.
0: ஓகே, இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் ஒன் செகண்ட். எனக்கு வந்து ஆக்சுவலி புரியல, நீங்க ஒரே கம்பெனில இருக்கீங்க, ஆனா அந்த கம்பெனியோட இன்னொரு பிரான்ச்ல இங்க வர்க் பண்றீங்க, அப்படிதான் எனக்கு புரியுது, கரெக்டா?
1: இது நீங்க வேற மாதிரி எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஓகேங்களா? அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நான் வந்து 2009 பில்ட் பண்ணேன்.
0: ஓகே.
1: பில்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனில இருந்தேன். அந்த கம்பெனியை இன்னொரு கம்பெனி வாங்கி, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி வாங்கி, அப்படி ரெண்டு கம்பெனி மாறிட்டேன். ஓகேங்களா? பட் வந்துட்டு ஒரே சாஃப்ட்வேர்ல இருக்க அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு லவ்னால வேற எங்கேயும் போகல. ஏன்னா எனக்கு நிறைய பேர் நிறைய ஆஃபர், நிறைய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கூப்பிட்டாங்க.
0: பட் யூ ஆர் வொர்க்கிங் வித் டிஃபரண்ட் கம்பெனிஸ் இல்ல?
1: கம்பெனிஸ் தான், பட் இப்ப இருக்க கம்பெனில 8 இயரா இருக்கேன். அந்த ப்ராடக்ட் மேல லவ் இருக்குல்ல, அதுவும் எங்க ஒரு தடவை ஹைலைட் பண்ணல. நீங்க அப்படி கேட்க மாட்டீங்கல்ல.
0: நீங்க வந்து நீங்க ஒரு பதில் சொல்றதுக்கு வேண்டி எனக்கு போன் அடிச்சிருக்கீங்க இப்ப, கரெக்டா? நான் கேட்டது என்ன, நீங்க சொல்றது. பட் ஓகே, பட் யூ பீன் லைக், ஓகே, டெல் அபவுட் த சாஃப்ட்வேர் தட் டோன்ட் டெல். நீங்க வந்து ப்ராடக்ட் பேரோ உங்க கம்பெனி பேரோ சொல்லாதீங்க.
1: ஓகே,
0: சொல்ல வேண்டாம். வாட் அபவுட் யூ பில்ட் இட் ரைட்? அது என்ன, உங்க ப்ராடக்ட் என்ன பண்ணும்?
1: அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, நீங்க போயிட்டு இப்ப பில் பண்றீங்களா, அதெல்லாமே நாங்கதான் பண்ணுவோம். இது வந்து ஒரு சவுதியில ஒரு 2 இயர்ஸ் அந்த ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ கத்தாரில் ஒரு 6 இயர்ஸ் வந்திருக்கேன். இப்போ துபாயில வந்துட்டு இப்போ 4 இயர்ஸ் இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 இயர்ஸ் இப்ப கல்ஃபே ஓடிட்டு இருக்கு. இது தவிர எல்லா மலேசியா, சிங்கப்பூர் எல்லாமே போயிருக்கோம்
0: இம்ப்ளிமெண்டேஷனுக்கு.
1: பில்லிங்
0: பண்ணோம் வேற வேற கம்பெனிஸ் யூஸ் பண்ணதுனால, யூ மீன் டூயிங் த சேம் திங் ஃபார் டிஃபரெண்ட் கம்பெனிஸ், அப்படியா? கரெக்டா?
1: சேம் ப்ராடக்ட் ஆல்சோ, அந்த ப்ராடக்ட் அங்கே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு.
0: ஆனா சரி, ஹானஸ்டா மனசுல இருந்து சொல்லுங்க, நான் கேட்டதுக்கு நீங்க சொன்னது சம்பந்தம் இருக்கா? உண்மையே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உமா சங்கர்,
1: உங்களோட மெயின் க்வெஸ்சன் கேக்குறீங்களா, அதுக்கு இருக்கு சம்பந்தம் இருக்கானு கேக்குறீங்களா?
0: ஆமா ஆமா, ஒரே
1: ஒரே கம்பெனில இப்ப 8 இயர்ஸ் தான் இருக்கேன். அது வேற சொல்லு, அது இருக்கு, அதுக்கும் ஒரு சின்ன இருக்கு. ஒரே கம்பெனி 8 இயர்ஸ் இருக்கேன். பட் அந்த ப்ராடக்ட் விட்டு போக எனக்கு மனசு இல்ல. அது எந்த கம்பெனி நீங்க யாரு வேணா வாங்கலாம், மைக்ரோசாப்டே வாங்கலாம், அந்த ப்ராடக்ட் விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி
0: என்ன ஒரு லவ் ஒரு ப்ராடக்ட் மேல. ஓகே ஓகே, எனிவேஸ் ஐ அம் குட் டு நோ, குட் டு நோ. அவரே பில்ட் பண்ணதா சொல்றாரு. சோ யா, சில பேர் அப்படிதான். நான் உருவாக்கி இருக்கேன், அதுல நானே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அது நேச்சுரலா எல்லா மனுஷனும் ஆசைப்படுறதா, விச் இஸ் அன் அப்ரிஷியேட்டபிள் திங். சரி, என்ன இந்த 5 மணி கையை வச்சா படபடன்னு 5:30 ஆயிடுது. நல்ல விஷயம் தான். இன்னைக்கு நான் வேற வந்து படம் பார்க்க வரேன். யாரெல்லாம் வந்து தமிழ் எஃப்எம்மோட ஜனநாயகன் படத்தோட ஸ்க்ரீனிங்க்கு வரீங்க? இன்னைக்கு நான் வருவேன், நானும் வரேன். ஏன் வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கலாம், சேர்ந்து படம் பார்க்கலாம். கோல் ரேட் என்ன
2: இன்று தங்கத்தின் விலை? Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஓகே, 489 dirhams 25 fils, இது 24 carat தங்கத்துடைய விலை. அண்ட் 453 dirhams, இது வந்து 22 carat தங்கத்துடைய விலை. ஜாலியா இருக்கா? இப்ப சில்லாக் சாங் ஆஃப் தி இயர் நல்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்படியே திருப்பி வாங்க பேசுவோம்.
2: Chillax song of the hour. Song of the hour. Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: 89.4 Tamar FM. Tamar FM. Nama radio, nama music. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.

0: Monday to Friday 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: ஸ்மாலா ஒருத்தர்கிட்ட பேசுவோம். ஏன் உங்க பேர் சொல்லுங்க, வேகமா பதில் சொல்லுங்க.
3: என் பேர் ராஜன்.
2: ராஜன், எத்தனை வருஷமா ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க?
3: 8 வருஷமா வேலை செய்யறேன்.
2: இப்ப நான் ரேடியோ கேட்டுதான் கூப்பிட்டீங்களா சும்மா
3: கூப்பிட்டீங்களா?
2: நைஸ், வெரி குட், ஐ லைக் யூ. சரி, ஏன் ஏன் ஒரே கம்பெனில இருந்தீங்க 8 வருஷம்? வேற எதுவும் யோசிக்கலையா இந்த மாதிரி?
3: அப்படியே செட்டில் ஆயிடுச்சு.
2: என்ன என்ன வேலை செய்யறீங்க ராஜன்?
3: நீங்க என்ன படிச்சீங்க?
2: நல்லா இருக்கும் அட நல்லா இருக்காது அப்படிங்கிற. பட் ஓகே, உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கல. ரிகார்ட்லெஸ் ஆஃப் எவ்வளோ காசு என்ன ஏது, உங்களுக்கு பிடிச்சா அதான் ப்ரையாரிட்டி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரைட்டு. ஓகே, ஜாலியாக தான் இருந்துச்சு பேசினது. மான்காரத்திலிருந்து மாஞ்சா போட்டு தான் வருது. கேளுங்க.
1: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT Global இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவென்ட் கமிங் சண்டே ஜூலை 19 சண்டே 10 AM டு 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: காவிரி நீரில் தமிழ்நாட்டின் மாநில உரிமையை நிலைநாட்ட முதலமைச்சர் விஜய் மௌனம் கலைக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அர்த்தமற்ற மௌனத்தை கலைத்து மாநில உரிமையை நிலைநாட்ட போர்க்கால நடவடிக்கையில் விஜய் ஈடுபட வேண்டும் என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை நிலைநாட்ட முதல்வருக்கு இவ்வளவு பயம் ஏன் என்று அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு புதிய நிவாரண தொகுப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குறுவை சம்பா சாகுபடி ஏமாற்றத்தில் தவிக்கும் விவசாயிகள் புதிய நிவாரண தொகுப்பை அறிவிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். இதேவேளை பிரதமரிடம் தீர்மானம் கொடுக்க விஜய்க்கு ஏன் பயம் என்றும் அவர் வினவினார். காவிரி நீரை பெறவும் மேகதாது தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்கவும் விஜய்க்கு பயம் ஏன் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வினவினார்.
1: இந்திய செய்திகள்.
2: வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி தீர்வை விரும்பவில்லை என்றும் குழப்பத்தையே விரும்புகின்றது என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார். தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி கட்சி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து கடந்த 3 நாட்களாக நாடாளுமன்றம் முடங்கியது. இந்நிலையில் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியதுடன் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டம் என்பது மாணவர்களின் தேர்வுக்கான தயாரிப்பு, வினாத்தாள் கசிவு மறு தேர்வு தொடர்பான விடயம், அரசு உணர்வுபூர்வமாக செயற்படாமலோ அல்லது எதிர்வினையாற்றாமலோ இருந்திருந்தால் எதிர்க்கட்சிகள் இத்தகைய கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: சீன நாட்டவர் ஒருவரிடம் இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் அனுருத்த ஜனாதித்த பண்டார உள்ளிட்ட 5 சந்தேகநபர்களையும் இம்மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேகநபர்களை கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ராசல் கைமா 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் சாதனை அளவிலான 6.7 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்றுள்ளது. பிராந்திய புவிசார் அரசியல் பதற்றங்களால் சர்வதேச பயணங்கள் பாதிக்கப்பட்ட போதிலும் உள்நாட்டு சுற்றுலாவின் வலுவான வளர்ச்சியே இந்த சாதனைக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக ராசல் கைமா சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 47% அதிகரித்துள்ளது.
1: உலக செய்திகள்.
2: அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையிலான சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் சவுதி அரேபியா அப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைவதை பொருத்தே அமையும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மேலும் அணுசக்தி பொருட்களின் செறிவூட்டல் நடைபெறாது என்றும் அவர் கூறினார். அமெரிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அணு உலைகளை அமைக்கவும் யுரேனியத்தை செறிவூட்டவும் சவுதி அரேபியாவுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் அமெரிக்காவும் சவுதியும் சிவில் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டியுள்ள நிலையில் டிரம்ப் இதனை கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி20 கிரிக்கெட் போட்டி ஹராரியில் நடைபெற்று வருகிறது. 126 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 11.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 114 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் இஷான் கிஷன் 35 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 23 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வைபவ் சூரியவன்ஷி 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். அபிஷேக் சர்மா 1 ஓட்டத்தை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் வெற்றியீட்டுவதற்கு 52 பந்துகளில் வரும் 12 ஓட்டங்களை இந்திய அணி பெற வேண்டியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
3: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
4: Kanna, one time on panita, off pannave koodadhu. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum. Hukum.
5: Arthumaitha raja.
6: 89.4.
7: Star of the month.
8: Star of the month.
9: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
10: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: of the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: The evening karak traffic la maatna unna time pass panna vekka ta gadagadna chaayenu kudichu onni vai panni kaatta. The evening karak.

வெல்கம் பேக். நம் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். மூணாவது மணி நேரம், ஓகே ஒரு நிமிஷம், மூணாவது மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கடாக். ஓகே, எத்தனை பேர் ஜனநாயகன் பார்த்தீங்க? படம் எப்படி இருக்குது, என்ன ஏது, அதை பற்றிலாம் சொல்லாதீங்க. சும்மா நான் இப்படி தான் கேட்பேன், ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லி ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. நான் இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம தமிழ் எஃப்எம் ஸ்க்ரீனிங்கில் தான் போய் பார்க்க போகிறேன். யாராவது டிக்கெட்லாம் வின் பண்ணி வரப்போகிறீங்க அப்படின்னா ஜாலி, நம்மளாம் சேர்ந்து ஒன்றா வந்து அப்படியே குடத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் பக்கெட்டில் பெரிய பாப்கார்ன்லாம் வச்சு அப்படியே தளபதியுடைய லாஸ்ட் டான்ஸை வந்து பார்ப்போம். அதுவும் படத்தோட அந்த டைட்டில்

0: இந்த படத்துல ரெண்டு சூர்யாவா கான்ஜாயின் ட்வின்ஸா, அந்த நல்ல சூர்யா ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் கொஞ்சம் ஜாலியாக ரகடாக இருப்பார் அப்படி. ஸோ நல்ல சூர்யாவுக்கும் காஜலும் தான் லவ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து கன்ஜாயின் ட்வின்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு. இந்த பாட்டில் வந்து எப்படின்னா விஜய் பிரகாஷ் கார்த்திக் ரெண்டு பேருமே பாடியிருப்பாங்களா. ஸோ அவருக்கு ஒருத்தருக்கு டூவேட் இருக்கும், இன்னொரு சூர்யா வந்து எப்படின்னா ஒன் சைடில் உள்ளே அப்படியே பாடுவார். சூப்பராக இருக்கும் இந்த பாட்டோட காம்போசிஷன், பாட்டு ஷூட் பண்ண இடம். கேவி ஆனந்த் வந்து ஒன் ஆஃப் அ மெஜிஷியன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் ஹிம், பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் பாட்டு அது, ரெண்டாவது பாட்டு ஏதாவது ஒரு நல்ல சூர்யா பாட்டு உங்களுக்காக வரும். சரி, நீ வந்து என்ன பேச ஆரம்பிச்சோன்னா, ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஏன் அந்த ஒரு கம்பெனிலே தங்கிட்டீங்க என்ன மேட்ரு, சேலரியா கம்ஃபர்ட் ஆகிட்டீங்களா, இல்லாட்டினா சில பேருக்கு எப்படின்னா கம்பெனிக்கு விசுவாசம் இருக்கும், சில பேருக்கு என்னங்க 33 வருஷம் ஆச்சுங்க இந்த கம்பெனிக்கு வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். கேட்டால் வந்து இல்லை எனக்கு வேலையே இல்லை, அப்போ அவர் கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு, அப்புறம் அவருனால தான் என் ஃபேமிலி பசங்க படித்தாங்க வீடு வாங்கினேன், அந்த அவரோட கம்பெனி தான் அது, அவர் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் இப்போ ஒருத்தர் ஆஃபரில் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரியா ஒரு டச்சிங் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்ண்ணா.
0: எத்தனை வருஷம்? நல்லா இருக்கேன். எத்தனை வருஷம்?
1: 10 வருஷம்.
0: 10 வருஷம் தானா? சரி பரவாயில்ல. 10 வருஷம் எந்த என்ன வேலை செய்றீங்க?
1: டெலிவரி.
0: ஓகே. டெலிவரினா ஃபுட் டெலிவரியா என்ன டெலிவரி?
1: ஃப்ளவர் டெலிவரி.
0: ஃப்ளவர் டெலிவரின்னு அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க?
1: ஃப்ளவர் டெலிவரி.
0: ஃப்ளவர் டெலிவரி. இப்போ சரி, ஏன் அங்கே இருந்துட்டீங்க? உங்களுக்கு வேற கம்பெனி வேற ஏதாவது வேலை தேடினீங்களா?
1: நம்ம கம்பெனி தான் இவர் இருக்கிறதே பெருசு.
0: ஓகே.
1: வேலைக்கு
0: சேர்ந்தப்போ உங்க சம்பளம் எவ்வளவு இருந்தது சொல்ல முடிஞ்சா சொல்லலாம். இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே, பரவாயில்லை. ஆனா இப்போ ஏன் ஓகே ஏன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு ஜெனுவின் டவுட். இப்போ எந்த சீசன், இந்த சீசன்ல இந்த பூ கிடைக்கவே ரொம்ப ரேரான பூனா என்னது உங்களுக்கு? கிடைக்கவே கிடைக்காதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆர்டர் பண்ணா கூட ரொம்ப லேட்டா தான் வரும். என்ன என்ன பூ? எல்லாமே கிடைக்குமா?
1: ஜாலி.
0: இப்போ வந்து ஏதாவது படத்துல எல்லாம் வந்து ஏதாவது பூ மாதிரிலாம் காட்டுறாங்கன்னா பேர் சொல், ஏ அது அந்த பூ அப்படின்னு சொல்லிடுவீங்களா? சரி, ஏதாச்சும் ஒரு 10 பூவோட பேர் அதிகமாக தெரியாத சொல்லுங்க. இந்த ரோஸ், ஜாஸ்மின் அப்படி இல்லாத மாதிரி ஏதாச்சும் சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி
1: கேட்குறேன்.
0: ரோஸ் இல்லை, ஏதாவது பூவோட பேர் ஏதாவது இருக்கும்ல வித்தியாசமா இருக்கும் கேட்கறதுக்கே, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஓகே, கிருஷாந்தமம். ஓகே. Okay, Philanopsis.
1: Correct.
0: Okay.
1: Vax.
0: Vaxa. Vaxa.
1: Vax.
0: Vax. Good.
1: So? Hydroja.
0: Okay.
1: Then Hydroja.
0: Actually, நான் சும்மா தெரிஞ்சுக்கிறேன். உங்களை டெஸ்ட்லாம் ஓப்பன் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறக்காக கேட்டேன். நீங்க பண்ணதுல பெரிய ஆர்டர் என்ன இந்த 10 வருஷத்துல?
1: பெரிய ஆர்டர் நாம பண்ணதுல பெரிய ஆர்டர் நம்ம பண்றது இல்ல, நம்ம ஈவன் நம்ம ஜஸ்ட் டெலிவரி மட்டும்.
0: டெலிவரி? ஓகே. உங்க பேரு?
1: ரஹ்மான்.
0: ரஹ்மான். ஓகே, தேங்க்ஸ் மிஸ்டர் ரஹ்மான். சரி, ஓகே. உங்கள் வேலையை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு இவ்வளோ டவுட் வரும், நான் அதை அப்படியே ஜாலியாக கேட்குறேன், நீங்களும் பதில் சொல்லுங்கள். ரெண்டு பாட்டு பேக் டு பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Actor Surya birthday special, back to back songs, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time theater la poi rasika porom
2: indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndu kondadunga.
3: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
13: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
14: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
15: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.

0: ஓகே ரைட்டு, வெல்கம் பேக். அண்ட் ஓகே, உங்கள் பசங்க வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து தமிழ் பேசுகிறதுக்கு சரியாக வரலை. நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், சரியா? இப்போ எப்படின்னா வந்து ஐயோ அவன் இங்கிலீஷ் தான் பேசுவான், தமிழ்லாம் அவனுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக பார்க்குற ஒரு சிலரையும் பார்த்துருக்கேன். தமிழே பேச மாட்டேங்கிறான், நாங்களாம் சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், அவனுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுற சில பேரண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன் இங்கே. ஸோ த திங் இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, யாழ் கல்வியகம் அப்படின்றவங்க இருக்காங்க, சரியா? அவங்க வந்து சூப்பர். நீ காலைல கூட நீ இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க, நீ புதன்கிழமை நேற்று கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் நம்ம மொழி தான் வந்து உலகின் மிக பழமையான மொழி, கரெக்டாக. ஸோ அடுத்த தலைமுறைக்கு வந்து தமிழை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதை தான் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 7 வருட அனுபவத்தோடு கிட்டத்தட்ட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரிடிட்டேஷனோட தமிழ் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க, அவங்க தமிழ் வகுப்புகள் வந்து நடத்தி தராங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க தமிழே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணதுக்கப்புறமா வாரம் ஒரு வாட்டி, வாரம் ஒரு முறை ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக தமிழ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இவங்க மூலமாக. ஓகே, ஸோ விவரங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா www.yaalkalviyagam.com போய் விசிட் பண்ணி பாருங்கள். யா, ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் வந்து எல்லா மொழியும் கற்றுத்தராங்க, ஆனால் சில நேரம் தமிழ் பசங்க சரியாக தமிழ் பேச முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறத பார்க்க முடியுது. பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க உங்கள் பசங்களுக்கு வந்து, இல்லை நம்ம மொழியை பசங்க கற்றுக்கணும், சூப்பராக பேசணும், இங்கிலீஷும் மற்ற மொழியும் எல்லாம் வந்து எவ்வளோ சரளமாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி தமிழும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல, நிறைய இடம்னு சொல்ல முடியாது, சரி சொல்லலாம், நிறைய இடத்துல எப்படின்னா தமிழ் தப்பாக பேசுனா அது கொஞ்சம் பரவாயில்ல, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஏராராக தான் பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால் என்னங்க, தமிழ்லாம் அவனுக்கு பேசவே வராது, பாரு இங்கிலீஷில் எப்படி பேசுகிறான், அது பெருமையாக பேசுவான். சரி ஓகே, அவங்களால பேரண்ட்ஸ்னால சில நேரம் ஒழுங்காக இங்கிலீஷ் பேச முடியாத சூழ்நிலையில் பசங்க பேசுகிறாங்கன்னா அது ஒரு பெருமையாக தான் இருக்கும். அட் சேம் டைம் நம்ம மொழியும் கரெக்டாக கற்றுக்கணும்ல, அதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கோ ட்ரை அண்ட் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். இப்போ வந்து எதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா, ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்களா? ஏன் ஹலோ,
1: வணக்கம், வந்தனம், நமஸ்கார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன ஏதோ வந்து இந்த சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியில் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி, பேர் சொல்லுங்க.
1: நேற்று இந்த லவ் சொல்லாம இருந்ததுல ஒருத்தர் யாரும் ஞாபகம் வச்சிருப்பீங்க, ரேண்டமா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது சொல்லுங்க, ரெண்டு பேர் இல்ல மூணு பேர்
0: இல்ல, ஞாபகம் இல்ல எனக்கு டக்குன்னு. நீங்க வந்து
1: ஒருத்தர் கூட ஞாபகம் இல்ல,
0: 10 நிமிஷம் முன்னாடி நான் வந்து டீ குடிச்சனா காஃபி குடிச்சனான்னு கேட்டாலே நான் யோசிச்சுதான் பதில் சொல்லுவேன். எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, அது ஒரு கதை ஞாபகத்துல இருக்கு, நீங்களே சொல்லிருங்க இந்த ஒரு வாட்டி, அடுத்த வாட்டி பார்த்துப்போம்.
1: ஓகே, கார்த்திக் நேத்து அந்த
0: என்ன 15 வருஷம் ஐடில இருந்துட்டு இங்க எப்படி வந்தீங்க அப்புறம்?
1: அது வந்து பாஷன் தேடி.
0: கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களோட பாஷனா?
1: இல்ல.
0: அப்போ இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா இங்கே வந்து?
1: ஆமாம், இங்கே ஒரு 2 இயர்ஸ் ஆகி.
0: ஏ போடு, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து உங்களோட ஓன் கம்பெனி?
1: ஆமாம், நானும் ஃப்ரெண்டும் பார்ட்னர்.
0: முதலாளியாக வந்திருக்கீங்க அப்போ? நிறைய பரவாயில்லைங்க, நிறைய பேர் வேலை தேடி தொழிலாளியாக தான் வருவாங்க, நீங்கள் வரும்போதே முதலாளியாக வந்துருக்கீங்க. ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ மேன். சரி சரி, உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு?
1: இந்த வாரனால ரொம்ப டல்லு, பாஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா போயிட்டு தான் இருந்தது.
0: ஆ, அது ரிவைவ் ஆகிடும். சரி, இப்போ 15 வருஷம் நம்ம பிரைமரிலி கேள்வி வந்து 15 லாங் டேர்ம் ஒர்க் பண்ணது ஏன்னா, 15 வருஷம் ஏன் இருந்தீங்க ஒரு கம்பெனியில்?
1: ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு, வருஷம் நான் ஆல்மோஸ்ட் நான் ஊரில் தான் இருப்பேன், ஓகே, ஆஃபீஸே வரமாட்டேன், ரொம்ப ரேராக வருவேன், ரொம்ப ரொம்ப ரேர், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை.
0: பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து இந்த கோவிட் டைம் தான் ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி
1: இல்லை. நான் 2011 வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, ஏன்னா அங்கே வந்துட்டு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் போல மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து மேனேஜர் வந்து தமிழ் தான் அங்க இருந்தவரு, அதனால எனக்கு எப்போதுமே ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நம்ம தான் 10 ரூபாய்க்கு வேலை பார்ப்போம், 100 ரூபாய்க்கு வேலை பார்ப்போமே, அதனால அவரு நம்ம அதுக்கு மேலையும் வேலை பார்ப்போம்.
0: நல்லா பே பண்ணுங்களா?
1: பே ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அப்புறம் கரெக்டா ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் பண்ணாங்க.
0: சோ when you got relieved, what was your salary?
1: எப்போ 1.5.
0: ஓகே, நைஸ். ஆனால் வந்து 1.5 லட்ச ரூபா சம்பளத்தை வந்து விட்டுட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கீங்க, ரிஸ்க்கு.
1: ஆமாம், இங்கே 1 ரூபா இல்லாமல் வந்தேன், 1 ரூபா இல்லாமல் இது வச்சுட்டு வந்தேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி, பயங்கர பெரிய ஸ்டோரி.
0: நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இல்ல
1: நேரில் மீட் பண்ணா உங்கள்ட்ட நிறைய ஸ்டோரி இருக்கு பேசுறதுக்கு.
0: பட் வென் யூ குவிட் யுவர் ஜாப், உங்க வீட்டுல எல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையா? யாருமே
1: யார்ட்டுமே சொல்லல இது மாதிரி
0: ஒரு 28
2: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: BNCT Global in Abu Dhabi summer discount villa sales.
3: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
4: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2 BHK ku 20 lakhs discount, 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
2: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
3: 1 lakh, 2 lakhs, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
4: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: கார்ல
3: மேலான அனுபவம் since 1982.

0: ஓகே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், அந்த பாட்டு உடனே நான் கொடுப்பேன். ஆனால் வந்து உடனே ஃபோன் பண்ணி கேட்டணும், 5 செகண்ட் தருவேன், அதுக்குள்ளே பாட்டு ஃபோன் வரலன்னா நானே எனக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் யாரோ ஒருத்தர் கே இல்லை அப்படி நான் பண்ண மாட்டேன் யூஸ்லி. சரி நானே எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டுருவேன். சொல்கிறதுக்குள்ளே கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறபடி கூப்பிட்டீங்க. யாரு?
1: ஹலோ பிராவோ.
0: ஆ யார் பேசுகிறீங்க, பேர் சொல்லுங்கள்.
1: கருப்பு பேசாது.
0: ஆ என்ன பாட்டு வேணும்? ஆ நிறைய வாட்டி உங்களுக்கு பாட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் போங்க.
1: ஹலோ என்ன கொடுக்கவே இல்லைங்க.
0: அப்படியா? சரி என்ன பாட்டு வேணும்?
1: இரண்டு மூன்றோடு ஒன்று சேர்ந்தது ரஜினி.
0: இதுக்குதான் இந்த ஆளுக்கு எனக்கு ரஜினியை மறந்த பாட்டுலாம் கேட்டுருப்பாரு அவர் ஃபோன் பண்ணி. இது என்ன பாட்டு? இரண்டு மூன்று சேர்ந்தது அதானா?
1: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
0: இது என்ன, இது என்ன படம் இது?
1: இது பணக்காரன் இல்ல அதிசய பிரவி.
0: பணக்காரன் தான் நினைக்கிறேன் இது.
1: ஆ பணக்காரன்
0: இரண்டு மூணு இல்ல அந்த பாட்டு வந்து இருக்கு. ஆ இருக்கு அந்த பாட்டு வருது கேளுங்க. ஓகே கருப்பு பிசாசு ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. நான் உங்களுக்கு 7 மணிக்கு மேல வந்து மீதி விஷயத்தை சொல்றேன். பாய்.
2: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds Karama Center Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.
5: Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM Namma Radio Namma Music. This hour of the evening correct is brought to you by Joy Alakasin Joy of Summer Lab Diamond Jewelry Ki Free Cash Vouchers Gold Making Charges Verum 1.99% Mudal Old Gold Exchange Ku Zero Deduction Madri Pala Offers ENC Apply 89.4 Tamil FM In Seidhi Surukkam
1: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழக செய்திகள்.
2: நீட் விலக்கு கோரும் மாநிலங்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர் சேர்க்கை முறைகளில் நிலவும் பன்முகத்தன்மையால் கல்வித்தரம் பாதிப்படையாது, மாறாக அது சமத்துவத்தையும் சிறப்பான வெளிப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தக்கூடும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியாகியுள்ள அவரது கட்டுரையில், நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் நாடு முழுவதும் மாணவர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டங்கள் வெறும் ஒரு தேர்வின் நம்பகத்தன்மை சீர்குலைந்ததற்கான எதிர்வினை மட்டுமல்ல என்று தெரிவித்துள்ளார். தகுதி அடிப்படையிலானது என முன்னிறுத்தப்பட்ட ஒரு அமைப்பின் மீதான ஆழமான நம்பிக்கை இழப்பையே அவை வெளிப்படுத்துகின்றன என்று கூறினார்.
3: இந்திய செய்திகள்.
2: சிஜிவி எனப்படும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் கடந்த 20ஆம் தேதி நடத்தப்பட்ட போராட்டத்தில் வெளிநாட்டு அமைப்புகளுக்கு உள்ள தொடர்பு குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கடந்த 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி நடத்த சிஜிபி முயன்றது. இதன்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் பின்னணி குறித்தும் அதில் வெளிநாட்டு அமைப்புகளுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க உத்தரவிடக் கோரி அகில பாரத இந்து மகாசபையின் முன்னாள் துணைத் தலைவர் சதீஷ்குமார் அகர்வால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
3: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் போர்ட் சிட்டியில் சீன பிரஜைகள் சிலரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு சீன பிரஜையின் சடலம் எகிலியகுட கரந்தன காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கொழும்புக்கோட்டை துறைமுக நகருக்கு மீன்பிடிப்பதற்காக கேப் வாகனம் ஒன்றில் 3 சீன பிரஜைகள் வந்துள்ளனர். பின்னர் 2 வாகனங்களில் குறித்த இடத்திற்கு வந்த வேறு சில சீன பிரஜைகள் குழுவொன்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது தாக்குதல் நடத்திய குழுவினர் சீன பிரஜை ஒருவரை கடத்திச் சென்றதுடன் அவர்கள் வந்த வேன் ஒன்றையும் அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் புள்ளி விவர அமைப்பை மேம்படுத்துவதற்கான தேசிய திட்டத்திற்கு துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மெய்துகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் ஒப்புதல் அளித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக மாற்றமடைந்து வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதார தரவு கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த விரிவான முயற்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை மேலும் துல்லியமாக பிரதிபலிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
3: உலகச் செய்திகள்.
2: மேற்காசியாவில் தொடரும் பதற்ற நிலை காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயர்வை சந்தித்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 4.86% உயர்ந்து 91.05 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 6.22% உயர்ந்து 91.92 டாலராக உள்ளது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய இந்திய அணி 13.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 40 பந்துகள் மீதமிருக்க 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Auto Spare Parts LLC, Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. 89.4
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
0: back now bravo and இது நாலாவது மணி நேரம் ஆஃப் தி ஈவினிங் கரக் and by the way உள்ள வந்ததுமே இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கறத பாத்துருவோமா. ஃபர்ஸ்ட் எங்க
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet la neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். any time gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: 487 dirhams 50 fils இது 24 carat தங்கம் ஒரு கிராமுக்கு அந்தான வரை. அண்ட் 22 கேரட் தங்கத்துடைய ஒரு கிராம் விலை 451 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் 451 திரம் 50 ஃபில்ஸ். இதுதான் வந்து தங்க விலை நிலவரம். அப்படியே வந்து நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோப்பா ஒரு திரம் 26 ரூபா 24 காசாம் பார்த்துங்க. நான் வந்து 2016 ஆமாம் அந்த டைமில் வந்தப்போ 17 ருபீஸ் 18 ருபீஸ் கிட்டே இருந்துச்சு. ஏப்போ அப்படியே அதுக்குள்ளே ஏறிடுச்சுல 18 ருபீஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சுல. அங்கேருந்து 18லேருந்து பார்த்தா இட் ஹேட் ரீச்ட் லைக் எக்ஸ்ட்ரா ஒரு 9 ருபீஸ் மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே குட் அச்சா நமக்கு இங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி காசு ஏறுது அப்படின்னா ஊரில் எக்கனாமியில் ஏதோ லைட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்குது அப்படின்றது நம்ம லைட்டாக புரிஞ்சுக்கலாம். நாட் என்டையர்லி பட் ஓகே ரைட்டு. ஸோ ரெண்டு பாட்டு உங்களுக்கு பேக் டு பேக் வருது. அந்த பாட்டு அப்படியே கேட்டு முடியுங்க. அப்படியே நான் யூஏஇ அப்டேட்டையும் நின்றதை சொல்லிடுறேன்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: Weather வந்து நாளைக்கு பயங்கரமா இருக்கும். சூடு வந்து சூப்பரா இருக்கும் நாளைக்கு. அப்படியே வெளியில போனீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு வெதர் கொஞ்சம் ஓகே. ஏன்னா இன்றைக்கி நான் மத்தியானம்லாம் வெளியில் ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு வந்தேன். நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி மத்தியானம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. இந்த எல்நீனோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபினாமினன் பயங்கரமாக போட்டு தாக்கிட்டு இருந்துச்சு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடிலாம். இன்ஃபேக்ட் வந்து 2 வாரத்துக்கு மேலே அதுக்கு கொஞ்சம் முன்னாடியெல்லாம் வந்து எப்படின்னா அந்த யூகே சைட்லாம் பயங்கரமாக எல்லாருமே இந்த ஏர் கண்டிஷன் ஃபேனெல்லாம் வாங்குறதுக்கெலாம் போயிட்டுருக்காங்க. ரோடெல்லாம் அப்படி உருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்டு அந்த கண்டிஷனும் லைட்டாக நம்மளை கொஞ்சமாக பாதிச்சுட்டு தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. அண்டு ஸோ இப்போ எப்படின்னா வில் பி லைக் ஹாட் அண்ட் ட்ரையாக இருக்கும் நாளைக்கு. வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சம்மர் அப்போ. ஸோ அதனால் யாரெல்லாம் புதுசாக யூஏக்கு வந்திருக்கீங்களோ என்னடா இது இந்த சூடாக இருக்குதுன்னு எவன்டா திடீர்னு தளபதி பாட்டை போட்டுவிட்டது. சரி ஓகே சாரிங்க நடுவில் எதுவும் மிக்ஸ் ஆகிப்போச்சு. ஓகே ஸோ த திங் இஸ் இப்போது டெம்பரேச்சர்ஸ் வந்து இட் இல் ஸ்டே ஹை. ஏன்னா வந்து யூஏ இஸ் என்ட்ரிங் ஜம்ரத் அல் காயத் அப்படிங்கிற ஒரு பீக் ஆஃப் த சம்மர் சீசனா. ஓகே ஸோ ஆகஸ்ட் 9, 10, 11 வரைக்குமே இப்படி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வீக் எண்டில் இன்னும் சூடு ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ

0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM. தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.
2: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summerல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ட்.

0: இந்த எழுதுற பழக்கம் யாருக்காவது இருக்கா? வெல்கம் பேக், நம்ம பிராவோ, அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் அதாவது இந்த எழுதுகிற பழக்கம் இருக்குல்ல, சரி ஓகே, அப்படியே லைட்டாக கொஞ்சம் பின்னாடி போய் ஸ்கூல் டேஸ்க்கு போவோம். மெட்ரிகுலேஷனில் ஒரு படிச்சிருந்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர், இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்னு ரெண்டு இருக்கும். இந்த இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் எப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங், கிராமரு, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக இருக்கும் இந்த இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். தமிழ் செகண்ட் பேப்பரும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அது வந்து படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது, லைட்டாக லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் இந்த இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில். அதில் எப்படின்னா அந்த மெயினாக வந்து 200 வேர்ட்ஸுக்கு குறையாமல் இந்த டாப்பிக்கில் கதை எழுதுங்கன்ற மாதிரி. நமக்கு கதை எழுதுறதுன்னா சும்மாவா சொல்லவா வேணும், ஈஸியாக எழுதலாம். ஆனால் அப்புறம் லேட்டரான் வந்து நம்ம ரொம்ப டெக்னாலஜிக்குள்ளே ரொம்ப ஊடுருவி போனதுக்கப்புறமா இப்போ ஸ்டில் என் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இப்போ என்னோட நம்பரு இல்லாட்டி தெரிஞ்சவங்களோட நம்பரு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டிக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் எப்போவுமே கையில் ஒரு குட்டி நோட் வச்சுருப்பாங்க, அதில் எல்லாத்தோட நம்பருமே இருக்கும். அவங்க ஒரு குட்டி பர்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த பாட்டிங்களுக்கு உண்டான ஒரு சுருக்கு போயிருக்குமே அது கிடையாது. எங்கள் பாட்டி லைட்டாக கொஞ்சம் மாடர்ன் பாட்டி. இந்த ஜுவல்லரியிலலாம் போனால் இப்போ இங்கெல்லாம் அது கிடைக்கிறதில்ல, ஏதாவது நகையெல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மோதிரம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த குட்டி மோதிரம் டப்பா போட்டு அதுக்கு ஒரு பர்ஸ் கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி அந்த சைஸ்லேயே ஒரு பர்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு ப்ளூ கலரில். அது எப்படி அந்த சைஸில் ஒன்றும் பர்ஸ் கிடைக்கிதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பட் எனிவேஸ் நோ ஜிமி சூ ஆர் நோ லூயி வுட்டான் கேன் மேக் தட் கைண்ட் ஆஃப் அ பர்ஸ். ஓகே, எனிவேஸ் தட் அது ஒரு சைடு ஸ்டோரி. அதில் ஒரு நோட் வச்சுருப்பாங்க குட்டியாக, அதில் எல்லாத்தோட நம்பரும் இருக்கும். எங்கள் பாட்டி ப்ளஸ் எங்கள் பாட்டியோட ஜென்ரேஷனில் இருக்கிற இன்னும் இருந்துட்டுருக்கிற உங்களுடைய பாட்டி தாத்தாக்கெலாம் இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி என்னென்னா, எங்கள் பாட்டி வந்து எப்படின்னா இது உங்கள் பாட்டி தாத்தாக்கும் கண்டிப்பாக இருக்கும், ஒருவேளை இப்படி இருந்தாங்கன்னா, அதாவது எழுதி வச்சு படி அவங்களுக்கு எழுத படிக்க தெரில அப்படின்னா கூட இந்த பேஜில் தான் என்னோடய நம்பர் இருக்கும், இந்த பேஜில் தான் என் அக்காவோட நம்பர் இருக்குன்றது கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. அவங்களே எடுத்து இந்த நம்பர் எனக்கு ஃபோன் போட்டு கொடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சச் அ ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் சரியான ஒரு மெமரி. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஓகே, டெஃபினெட்லி நம்ம அவங்கள மாதிரி ஆக முடியாது, ஏன்னா வந்து வி ஆர் கோயிங் ஃபார்வர்ட் வித் டெக்னாலஜி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பெருசாக இப்போ பேனாக பிடிச்சி எங்கேயும் பேப்பர் பிடிச்சி எழுதுறதில்ல, எல்லாமே டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. அதனால் பெருசாக இப்போ ஒரு பேனாக எடுத்து எழுத சொன்னால் ஸ்கூலில் நீங்கள் காலேஜில் நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ அதே ஸ்பீடோட தான் எழுதுறீங்களா? வராதில்ல. ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு நியூராலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தினம் வந்து ஒரு 500 வேர்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க, 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க தினம், இல்லைனா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள். ஓகே, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து பேனா எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எழுதலாம். நீங்கள் கார் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தா 500 வேர்ட்ஸ் நீங்கள் எழுதணும். என்னெல்லாம் எழுதுவீங்க? எனக்கு வந்து வெள்ளை கலர் கார் பிடிக்கும், எனக்கு வந்து கார் 80 கிலோமீட்டரில் ஓட்டினா தான் பிடிக்கும், பேசஞ்சரில் எவனாவது உட்காந்து அந்த பாட்டை போடு இந்த பாட்டை போடுன்னு சொன்னால் காது மேலே அப்பலான்னு ஒரு கோவம் வரும். இந்த மாதிரி என்ன வேணும் நீ எழுதலாம், ஆனால் 500 வேர்ட்ஸ் நீ எழுதணும். இது என்ன ஆகுனா, இது வந்து இது எப்படின்னா நம்ம பிரெயினை வந்து மறுபடியும் ரீவயர் பண்ணி, இப்போது இந்த உலகம் வந்து எப்படின்னா வேகமாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்குல்ல நமக்கு, கொஞ்சம் நிறைய டோப்பமின் ஹிட்லாம் கிடைக்கிது நமக்கு, நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறதுனால அதில் அதிலிருந்தெல்லாம் நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணி நம்மளை வந்து மன அமைதியை வந்து கொடுக்குமா. இங்கே பாருங்கள், உலகத்தில் இப்போ இந்த காலத்தில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பேனாவும் ஒரு மனுஷனை வந்து அமைதியாக்குமா? ஆக்குன்றாரு ஒரு நியூராலஜிஸ்ட். நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என் காரில் வந்து நான் வந்து டிராயிங் பண்ணுவேன், எனக்கு வந்து என் காரில் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு நோட் பேடும் ஒரு பேனாவும் இருக்கும். நான் வந்து எங்காவது போய் ஒரு காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னா உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக வரைவேன், எனக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் தெரியுமா? ஸோ அதனால் நோ பிக் அமௌண்ட் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் பெரிய பெரிய தெரபிஸ்ட் அவங்கெல்லாம் பண்ணுற பெரிய பெரிய வேலையை இந்த சின்ன பழக்கம் லாங் ரன்னில் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றார். ஸோ அதனால் அடே தம்பி, நீ ஸ்கூல் படிக்கிற, உங்கள் அப்பா இருப்பார், உங்கள் அம்மா இருப்பாங்க, டென்ஷனாகவே இருப்பாங்க, ஏன்னு தெரியாது, நீ டக் டக்குன்னு என்ன பண்ண, உன்னோட நோட் புக்கிலேருந்து அப்படியே லாஸ்ட் பேஜை கீழ்ச்சி அவங்க கையில் கொடுத்து உன்னோட ரெண்டு பேனாவையோ பென்சிலையோ கொடுத்து சும்மா எழுதுங்க அப்படின்னு சொல்லு. எவ்வளோ நல்லா எழுதுறாங்கன்னு மட்டும் பாரு, தாட்ஸ்லாம் இன்றைக்கி வேர்ட்ஸாக வருதோ தட் வில் கிரியேட் வண்டர்ஸ். நீ எழுதுறியாடா அப்படின்னா நான் எழுதுறேன், நான் எழுதிட்டு தான் இருக்கேன், நான் தினம் எழுதுவேன், நான் வந்து தினம் என் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு எழுதுவேன், இந்த வருஷம் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதுவேன், போன வருஷம் நான் வந்து ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணலான்னு எழுதி வச்சுருக்கேன், அதை இன்னுமே பண்ணல, அதை நான் நேற்றுக்கு தான் பார்க்குறேனே, ஐயா இன்னும் எழுதி வச்சுருக்கேன் ஆனால் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு, ஆனால் அது எனக்கு ஒரு ரிமைண்டராக இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் ரைட் அட்லீஸ்ட் ஒரு 10 லைனாவது எழுத ட்ரை பண்ணுங்கள், தட் வில் பி பெட்டர். ஓகே, பெட்டர் ஃபார் யுவர் மூளை அண்ட் அந்த மூளை வச்சிருக்கிற அந்த மனுஷன் எல்லாத்துக்குமே நல்லது, மனசுக்கும் நல்லது. நான் பிராவோ அண்ட் யோலோ ஸ்ரீ டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் த ஈவினிங் கலர்.
1: The Evening Karak presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai.

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

பிரியாணி.

0: வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai
3: vnct global in abu dhabi summer discount villa sales
4: 20 lakhs to 40 lakhs varaikum price discount
5: chennaiyoda top 5 locations ecr omr porur pommal sriperumbudur and coimbatore and madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book pannunga yes 2 bhk ku 20 lakhs discount 3 bhk 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount kudave 15 years free maintenance and free rental support
6: in the discount sales event coming Sunday July 26th Sunday 10 AM to 8 PM Ramada Hotel Cornish Abu Dhabi la nadakkudhu call 0501168848 0501168848
7: 1 lakh illa 2 lakhs illenga 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects
8: this hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku 0

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: அந்த 3000 ரூபாய் மேட்டர் என்னன்றது இன்னும் உங்களுக்கு தெரியல. வெல்கம் பேக், நான் பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு. நான் பேரை வேகமாக சொல்கிறதுனால சரியாக ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதோ. ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு உங்கள் பேரே புரியல அப்படின்னாரு. மை நேம் இஸ் ஆர்ஜே பிராவோ, BRAVO. ஓகே, இனிமே அப்படியே சொல்கிறேன். ஓகே, வெல்கம் பேக், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் வந்து ஒரு மேட்டர் படிச்சுக்கிட்டு இருந்தேன், சரியா? ஸோ அதாவது சில நேரம் நமக்கு போர் அடிக்குது இல்லை, இப்போ ரொம்ப நேரம் வீடியோ பார்க்குறது, எதையாச்சும் கேட்குறது, இல்லை எங்காவது போகிறது, இதுக்கெல்லாம் பேசிக் ரூட் வந்து என்னென்னா போர் அடிக்குதுங்கிறது, போர் அடிக்குது அப்படிங்கிறது தான் கரெக்டாக. சில நேரம் இப்போ கொஞ்சம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்ருப்போம், டக்குன்னு டிவியில் கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? அப்படியே எந்த வெளில போவோம், அப்படியே பசங்களாம் அப்படியே கிரவுண்டில் ஆடிட்டுருப்பானுங்க, ஏதாவதுக்கு ஏதாவது விளாண்டுருப்பாங்க, போய் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு நம்மளும் ஏ என்னையும் சேர்த்துக்கிறடையா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கூட போய் விளையாடுறது, அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வர்றது, அப்புறம் ஏதாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது. எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹாபீஸ் டு டூ ஈவினிங் இந்த வீக்கெண்ட்ஸில் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் என்னென்னா வந்து பொறிகடலை வித்துட்டு ஒரு அண்ணா வருவார், சரியா? அவர்கிட்ட உட்காந்து பேச்சை போடுறது தான். கரெக்டாக சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு பொறிகடலை பொறிகடலை அப்படி சொல்லிட்டு வருவார் அவர். நான் எங்காவது எங்கே இருந்தாலுமே ஏதோ ஒரு பாயிண்டில் நான் வீட்டில் தான் இருப்பேன் அந்த டைமில், ஸ்கூல் லீவ் தானே. பொறிகடலை வித்துட்டு வர்றா தானே, அவர் மழை வெயில் எதுவுமே பார்க்க மாட்டார். நான் வாழ்க்கையில் பார்த்தவனா த பெஸ்ட் பிஸ்னஸ்மேன், அவர் இன்னும் வராரு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலில் பூ வைக்கிற ஒரு அண்ணா வருவார், அவரும் இன்னும் வராரு. எப்போ நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவர் இன்னும் வந்துட்டுருக்காரு. இன்னும் வந்து அதே அண்ணன் பூ வைக்கிற அண்ணன் வராரு. அதுக்கப்புறம் அவருக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சு, அவர் முடியெல்லாம் நிறச்சிடுச்சு. நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி பார்க்கும்போது அவர் யங்காக அப்படியே வந்து சாம்பாக இருந்தார், இப்போ வந்து கொஞ்சம் ஸோ ஓகே அது ஒரு ஓரம் ஒரு ஓரம். ஸோ இப்போ அந்த நியூரலஜிஸ்ட் ஒன்று சொன்னாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால அதே ஆள் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வந்து போர் அடிக்கணும்டா, நிறையா போர் அடிக்கணும், அது ரொம்ப நல்லதான். ஸோ அந்த நேரத்தில் வந்து மியூசிக் இல்லாமல் ஒரு வாக் போங்க, சரியா? ஸ்டிமுலேஷன்லாம் இருக்கக்கூடாது, பிரெயின் ஸ்டிமுலேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. சும்மா எதுவுமே கேட்கும், ஃபோனை வீட்டில் வச்சுட்டு சும்மா ஒரு வாக்கிங் போங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்கக்கூடாது. ஓகே, சும்மா அப்படியே போய் அந்த பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே உங்களுக்கு தோன்றதை அப்படியே யோசிச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு, நல்லாயிருக்கும். நான் நேற்றுக்கு நைட் என்ன திரும்ப பண்ணேன், நேற்றுக்கு நைட் வந்து எப்படின்னா, நேற்றுக்கு என் கார் வந்து சர்வீஸ் கொடுத்துட்டேன், சரியா? கார் சர்வீஸ்காரன் என்ன பண்ணிட்டான், இன்றைக்கி காலில் தான் கார் கிடைக்கும்ட்டான். என் வீடு எங்கே இருக்குது, JVC இருக்குது. நான் பருதுபாயிலிருந்து JVC போனோம், சரி ஓகே ஃப்ரெண்டு யாராவது கூப்பிட்டுலாம் இல்லாட்டி கேபில் போயிடலான்னு பார்த்தேன். நோ, டுடே ஐம் கன் யூஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு JVC இங்கேருந்து பருதுபாய் புர்ஜ்மான்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கே போனேன். இங்கே மெட்ரோ எடுத்துகிட்டு ஐ வென்ட் டில் மால் ஆஃப் எம்பரேஜ். ஓகே, மால் ஆஃப் எம்பரேஜில் இறங்கி போனால் அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஐயோ எனக்கு எப்படி இப்போ பஸ்ஸில் JVC போகிறதுன்னு தெரியலையே. என் மைண்டு வரை எனக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, பரவாயில்லடா நீ வந்து உனக்கு பஸ்ஸு கிடைக்கலனா இப்போவே நீ கேப் உள்ளே போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என் மைண்டு எனக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஆனால் இல்லை, நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ரெண்டு பேர்ட்ட கேட்குறேன். உடனே சொல்லிட்டாங்க, J01 ஏறிப்போங்க. வண்டி ஏறினேன், பஸ் ஏறினேன், ஒரு 28-29 நிமிஷம் ஆச்சு. JVCக்குள்ளே வந்துட்டேன் நான், வாழ்க்கை நான் JVC மூவ் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்து நான் போய் இறங்குறேன். ஸோ எனக்குள்ளே ஒரு பெருமை, பார்த்தீங்களா? தூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸு மெட்ரோலாம் யூஸ் பண்ணால் வந்து போர் அடிக்கும்னு நினச்சிருக்கேன் நான், இல்லாட்டினா வந்து ஒரு மாதிரி லாங்கராக இருக்குமே வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு, தட் இஸ் ட்ரூ. பட் நான் போய் இறங்கிட்டேன், எனக்கு ஒரு பெருமை, வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்ட்டு. அதுவும் பஸ் ஸ்டாப் எங்கே, நம்ம வீட்டு முன்னாடி இறக்கி விடுவாங்க, எங்கேயோ ஒரு மூலையில் இறக்கி விட்றாங்க. நான் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு 1.2 கிலோமீட்டர் சம்திங் அப்படி நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வீட்டுக்கு வந்து கதவு திறந்து வீட்டுக்குள்ளே போனதுமே சரியான ஒரு பெருமை, பார்த்தியா நினச்சதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இன்னொரு மேட்டர் என்னென்னா, வந்ததுக்கப்புறம் இல்லை சாப்பிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பை சம்திங், ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு, இல்லை இன்றைக்கி நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே சார்ஜ் போட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு 700-800 மீட்டர் அங்கேருந்து என் வீட்டிலேருந்து சூப்பர் மார்க்கெட்டு, ஃபோனுக்குன்னு எதுவும் இல்லாமல் அப்படியே காலாரம் நட சூப்பராக இருந்தது. திரும்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங்ஸ் ஐ எவர் ஹேட் இன் லாங் டைம் இஸ் வாக்கிங் விதவுட் ஃபோன். நேற்று நைட்டு அப்படியே போயிட்டு, அதுவும் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் போனதுனால கையில் வந்து 50 திரம்ஸ் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு அந்த எனக்கு என்ன பொருள் வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கி வந்தேன். ஃபோன் எடுத்துகிட்டு போனால் கார்டு தான் இருக்குல்லன்னு சொல்லிட்டு கண்டதும் வாங்க வேண்டிய, தக்காளி வாங்க போனால் வந்து சீஸு வாழைப்போனால் அது எதுலாம் தேவை இருக்கோ தேவையில்லையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வேண்டியது. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தது. நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னுலாம் சொல்ல வரல, என்னாலையுமே இருக்க முடியாது, எனக்குமே ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி தான். ஆனால் இந்த டே அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது வந்து இட் இஸ் ஸோ குட், இட் ஃபெல்ட் ஸோ குட். ஸோ யா, எனிவேஸ் ப்ளீஸ் ட்ரை இட் அண்டு அப்படியே ஜனநாயகன் பார்க்குறதுக்கு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க. நான் இப்போ ஐ ஹாவ் டு ரஷ், யூ கைஸ் ஹாவ் அ நைஸ் டே. இன்றைக்கி நைட்டே வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஃபோனை ஒரு ஓரமாக வச்சு சும்மா ஒரு வாக்கிங் போங்க, யாராவது பசங்களை கூப்பிட்டு போங்க, அப்படியே கெஃபட்டீரியா வரைக்கும் போங்க, ஒரு டீ அடிங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ஃபீல் இட் அண்ட் டெக்ஸ்ட் மீ ஹவ் யூ ஃபெல்ட் இட். நான் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ஷோ. திஸ் இஸ் த ஈவினிங் கரெக்ட். யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். டாடா.
1: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் இன் துபாய் சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ். இந்த டிஸ்கவுண்ட் சேல் ஈவெண்ட் கமிங் சண்டே ஜூலை 19, சண்டே 10 AM டு 8 PM பார்க் ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன்ல நடக்கவிருக்கு. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: விரிவான செய்திகள் Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: மத்திய கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்கள் அந்த பிராந்தியத்தை கற்பனை செய்ய முடியாத நிலையின் விளிம்பிற்கு கொண்டு சென்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். நிலைமை கட்டுப்பாட்டை இழந்து வருகின்றது. இது கற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையின் விளிம்பில் தள்ளாடிக் கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறினார். பிராந்தியம் தொடர்ந்து விரிவடைந்து வரும் மோதல் வட்டத்துக்குள் இழுக்கப்படுகின்றது. ஒரு நெருக்கடி மற்றொரு நெருக்கடியை உருவாக்குகின்றது. ஒரு பதற்ற அதிகரிப்பு அடுத்த பதற்றத்தை தூண்டுகின்றது என்று பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் குட்டரஸ் தெரிவித்தார். மோதல் தொடர்ச்சியாக பரவிக்கொண்டிருக்கும் போது அரசியல் நோக்கங்கள் படிப்படியாக மறைந்து விடுகின்றன என்றும் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் புள்ளி விவர அமைப்பை மேம்படுத்துவதற்கான தேசிய திட்டத்திற்கு துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மெய்தக ஷேக் மொஹமட் பின் ராஷித் அல் மக்தூம் ஒப்புதல் அளித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக மாற்றமடைந்து வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதார தரவு கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த விரிவான முயற்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை மேலும் துல்லியமாக பிரதிபலிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: ஹூதி தாக்குதலுக்கு பிறகு செங்கடலில் உள்ள ஒரு கப்பலின் முன்பகுதியில் தீப்பற்றியதாக சவுதி அரேபியா தெரிவித்தது. எவ்வாறாயினும் கப்பல் பணியாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்களை ராணுவ நடவடிக்கையின் மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். என்செலியா மற்றும் லைலா என்ற இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் செங்கடலில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹூதிகள் விதித்திருந்த கடற்படை முற்றுகையை மீறியதாக கூறி அவற்றை தாக்கியதாக ஹூதிகள் தெரிவித்துள்ளனர். செங்கடலில் சவுதி அரேபிய கப்பல்கள் மீது ஹூதி நடத்திய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை ஹூதி அமைப்பு நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை தலைவர் காஜா கலாஸ் வலியுறுத்தினார். இந்த தாக்குதல் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது, சட்டவிரோதமானது என்றும் கூறினார். ஏற்கனவே பதற்றமான நிலையில் உள்ள பிராந்திய சூழ்நிலையை இது மேலும் மோசமாக்குகின்றது என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எதிரிகளின் எந்தவொரு நடவடிக்கையையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக உள்ளது என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை பிராந்தியத்தில் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவோம் என்று ஈரான் ராணுவம் உறுதியளித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்தது. அமெரிக்கா தமது நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கடலோர பகுதிகள் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் தொடரும் வரை எங்கள் ஆயுதப்படைகளின் பதிலடி தாக்குதல்களும் தொடரும் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமனியா அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
1: நீட் விலக்கு கோரும் மாநிலங்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர் சேர்க்கை முறைகளில் நிலவும் பன்முகத்தன்மையால் கல்வித்தரம் பாதிப்படையாது, மாறாக அது சமத்துவத்தையும் சிறப்பான வெளிப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தக்கூடும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியாகியுள்ள அவரது கட்டுரையில் நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் நாடு முழுவதும் மாணவர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டங்கள் வெறும் ஒரு தேர்வின் நம்பகத்தன்மை சீர்குலைந்ததற்கான எதிர்வினை மட்டுமல்ல என்று தெரிவித்துள்ளார். தகுதி அடிப்படையிலானது என முன்னிறுத்தப்பட்ட ஒரு அமைப்பின் மீதான ஆழமான நம்பிக்கை இழப்பையே அவை வெளிப்படுத்துகின்றன என்று கூறினார். காங்கிரஸ் அமல்படுத்திய நீட் தேர்வுக்காக இப்போது அவர்களே போராடுகின்றார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்து கொண்டு உருவாக்கி அமல்படுத்திய நீட் தேர்வுக்கு எதிராக அதே காங்கிரஸ் இப்பொழுது போராடுகின்றது என்று அவர் கூறினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் உங்களுக்கு காங்கிரசால் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வின் உண்மை வரலாறு தெரியவில்லை போல என்று மாணிக்கம் தாக்கூரை குறிப்பிட்டு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த டிசம்பர் 2010 அன்று காங்கிரஸை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு நீட் கட்டாயமாக்கப்பட்டது. அப்போது திமுகவைச் சேர்ந்த காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறையின் இணை அமைச்சராக பதவியில் இருந்தார் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் எனும் இளைஞர் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்திருப்பது வேதனை அளிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். போலீஸ் தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமே எடுத்துச் சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குகின்றது என்று அவர் கூறினார். காவல் மரணங்களின் போது துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று அவர் கூறினார். மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்துக்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கின்றார்கள் என்று அவர் வினவினார்.
2: இந்திய செய்திகள்.
1: நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இளைஞர்களின் நலன் எதிர்காலத்தை காட்டிலும் முக்கியமானது வேறு எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். வினாத்தாள் கசிவு சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார். இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். மாணவர்களின் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளில் இதுவும் ஒரு முக்கியமான படியாகும் என்றார். நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்க முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது எந்தவிதமான இரக்கமும் காட்டப்படாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை மிகவும் பாதித்தவர் நீங்கள்தான் என்று பிரதமர் நரேந்திர மோடியை சுட்டிக்காட்டி ராகுல்காந்தி விமர்சித்தார். நாட்டின் கல்வி அமைப்பு முழுமையாக சீர்குலையவும் சிலரின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லவும் நீங்கள் அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஊக்கமும் அளித்தீர்கள், அதற்கு பொறுப்பான அனைவருக்கும் பாதுகாப்பும் வழங்கினீர்கள் என்று அவர் கூறினார். மாணவர்களின் கோரிக்கைகள் மிகவும் தெளிவானவை. மத்திய கல்வியமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல்காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். பிஜேபியினர் விரும்பும் எந்த நேரத்திலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அழைப்பு விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வருமாறு உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். எங்கள் இளம் நண்பர்கள் அனைவருக்கும் இது ஒரு திறந்த அழைப்பு. உங்கள் வசதிக்கேற்ப எந்த நேரத்திலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவின் அலுவலகத்திலோ அல்லது இல்லத்திலோ இவ்விரண்டில் நீங்கள் விரும்பும் இடத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும். இந்த விவகாரத்தில் நாங்கள் கௌரவம் பார்க்கவில்லை என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் மாணவர் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த 4 முறை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
1: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் 3 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டபோது மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா பதிலுரைகளை சமர்ப்பித்தார். இதன் பின்னர் மேலதிக சமர்ப்பணங்களை ஆகஸ்ட் 3 தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் வெஸ்லி 39 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். ததிவான்ஷே மறுமானி 27 ஓட்டங்களை இறுதி வரை களத்தில் நின்று பெற்றுக் கொடுத்தார். பதிலளித்தாடிய இந்திய அணி 13.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 40 பந்துகள் மீதமிருக்க 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்திய அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய அபிஷேக் சர்மா ஓர் ஓட்டத்துடன் வெளியேறினார். வைபவ் சூரியவன்ஷி 19 பந்துகளில் 50 ஓட்டங்களை விளாசி அணியின் வெற்றியை இலகுப்படுத்தினார். இஷான் கிஷன் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதி வரை களத்தில் நின்ற அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982. 89.4

the month. Star of the month. பாடலாசிரியர் நாமுத்துக்குமார் brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.

0: Star of the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by SS Bucket Biryani. தேரா துபாயில அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: Good evening. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். ஹாப்பியாக இருக்கீங்கள? அதான் நமக்கு வேணும். அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் சாதகமாக நடக்கும்போது ஹாப்பியாக இருக்குல்ல? என்ன என்ன ஆச்சு அப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. தோ யூஏ அப்டேட்டில் உங்களுக்காக சொல்கிறேன்.
1: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: முன்னாடி எல்லாம் பார்க்கறது எல்லாமே வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் வந்து இருக்கும். இப்போ எல்லாமே வந்து கம்மியாயிட்டு வருது. நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக வந்து மாறிட்டு வராங்க இல்லையா? பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்கு. சே, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தோணுது இல்லை, தோண ஆரம்பிச்சிருக்கு. அதுவே நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். அபுதாபியில் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் அந்த பில்லிங் கவுண்டர் பக்கத்துலேயே வந்து சாக்லேட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? ஆரோக்கியமற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே வைக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அபுதாபியில், விச் இஸ் நல்ல விஷயம். ஸோ தேவையில்லாத இம்பல்ஸ் பைங் வேண்டாம் அப்படின்றதுக்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். பட் அது ஒன்ஸ் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த், நம்மளோட பாடி அதை ஃபிட்டாக இருக்கிறத பார்த்து ஆஹா இத்தனை நாள் ஏண்டா நம்ம பண்ணல அதை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்மளை சுற்றியும் நமக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் இல்லையா?
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர், நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் ஏபிசி கார்கோ டாட் ஏஇ. டிஎன்சி அப்ளை.
2: அண்ட் அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
3: இன்று தங்கத்தின் விலை.
4: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: So evening gold rate enna appdin paakumbodhu 24 carat gold 487 dirhams 50 fils and 22 carat gold 451 dirhams 50 fils and 21 carat gold 432 dirhams 75 fils and 18 carat gold 371 dirhams. And ipo adutha ungalku pidicha paattu varudhu 89.4 tamil fm kettitirukinga anbudan naan priya. Idhu nama radio, nama music.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: It finally is happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah.
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: ALD Properties இன் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்.
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
11: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
7: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.
12: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ நிறைய பேருக்கு வந்து கோல்டு வாங்கணும், இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு போய் வாங்கிடணும். இப்போ வாங்கிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாகட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் இருக்கிற ஆஃபரும் அப்புறம் மிஸ் பண்ண வேணாம்ல. அதனால இப்போ நான் ஒரு பிளேஸ் வந்து சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கரமா சென்டரில் கரமாவில் வந்து இருக்கு. பிரம்மாண்டமாக கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. 22 கேரட் மற்றும் 18 கேரட் தங்க நகைகளோட மேக்கிங் சார்ஜஸ் 50% வரைக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைமண்ட், ப்ரெஷியஸ் ஸ்டோன், அதுக்கப்புறம் அன்கட் டைமண்ட் ஜுவல்லரியோட ப்ரைஸில் கூட 50% வர சிறப்பு தள்ளுபடி உங்களுக்கு இருக்குது. ஸோ பிளாட்டினம் நகைகளுக்கு வந்து ஃப்ளாட் 30% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செலக்டட் ஆர்னமெண்ட்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச தங்க நகையை இப்போவே வந்து செலக்ட் பண்ணுங்கள், வெறும் 25% மட்டும் பே பண்ணி உங்களோட புக்கிங்கை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த சம்மரை இன்னும் ஸ்பெஷலாக வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டெல்லாம் வாங்கி நம்மளை நம்மளே ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஸோ அன்னதங்கம் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள், கரமாவில் கரமா சென்டரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஆஃபரை, அப்புறம் மிஸ் பண்ணுவீங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.
2: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
3: We'll be back after a short commercial break.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
6: School vacation or back to school season, இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனச காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
12: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நான் ஒரு ரியல் ஹீரோ பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் அவரை பத்தி பேசுறது, அவரோட ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நம்மளோட ஹீரோ எங்க பிறந்தார் அப்படின்னா, லடாக்ல வந்து பிறந்தவர். 1966 லடாக்ல பிறந்தார். அவரோட சைல்ட்ஹுட் டேஸ்லாம் வந்து இப்போ நம்ம இருக்கிற மாதிரி வசதியாலாம் அவருக்கு இருந்தது கிடையாது. அந்த காலத்தில் லடாக்கில் வந்து ஒரு ரோட் வசதி வந்து இருக்காது, ஒரு ஸ்கூல் வசதி இருக்காது, கல்விக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெரிய பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் அசால்ட்டாக வந்து சந்திச்சிருக்காரு. அவரோட வீட்டில் பேசுகிற மொழி வேறு, ஆனால் அவர் ஸ்கூலுக்கு போய் படித்த ஒரு மொழி வேறு, அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்த மொழி வந்து வேறையாக இருந்தது. ஒரு குழந்தை ஒரு படிக்கிறதே வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதையும் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு குறையாக வந்து அவரை பொருட்படுத்தலை, பார்க்கல. ஆனால் அவருக்குள்ள ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது, குழந்தைங்களுக்கு ஏன் இந்த கல்வி ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற அவருக்கு ஒரு அவருக்குள்ளே வந்து அந்த ஒரு கேள்வி வந்து உருவாச்சு. அந்த கேள்வி தான் ஒரு மாணவனாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவருக்குள்ளே இருந்துச்சு. இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அவர் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் நானே சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா, எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம ஹீரோ பற்றி நிறைய பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: எந்த ஸ்டெப் எடுக்காம முடியாது
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய்.
7: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் டு யூ பை ஜாய் அலுகாஸின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, திவ்யா ஒரு சாங் கேட்டிருக்காங்க. வாகை சூடவா படத்துல இருந்து ஒரு பாட்டு பிளே பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்காக பிளே பண்றேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 050-252-8940 இந்த நம்பருக்கு. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். யார் அவருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம், ஸோ இவங்களோட ஸ்டோரி பற்றி நீங்கள் பேசுங்களேன் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம். இன்னும் இப்போ பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன கனவு இருக்கும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நமக்கு பிடிச்ச ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இதுதான் ஆசை. ஆனால் நம்மளோட ஹீரோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் படிப்பு வந்து முடித்தார். ஆனால் படிப்பு முடித்ததும் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சேலரியில் போய் உட்காரணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணலை. அவர் பார்த்த பிரச்சனையே வந்து வேறு. லடாக்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூலில் போய் படிக்காமல் பின்தங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் மாணவர்களோட திறமை கிடையாது, திறமை இல்லாதனாலலாம் கிடையாது, கல்வி முறை வந்து சரியில்லை அப்படின்னு அவர் நினச்சார். 1988 அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் மூமெண்ட் ஆஃப் லடாக் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பித்தார். இதை வந்து செக்மோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பின் நோக்கமே வந்து என்ன அப்படின்னா, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமே. ஸோ அவர் நம்பின ஒரே ஒரு விஷயம், ஒரு குழந்தை வந்து ஒரு எக்ஸாமில் வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃபே வந்து தோற்று போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அதை வந்து மாற்றணும் அப்படின்றதா அவரோட நோக்கம். அப்போவே அவரோட நோக்கம் அதுவாக தான் இருந்தது. இதை முன்னாடி எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும் இல்லையா? இதை வந்து அப்போவே பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ யார், அந்த ஹீரோ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நானே இப்போவே சொல்லிடுறேன், மிஸ்டர் சோனம் வாங்சோ. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் 4th ஆண்டு

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது யாழ் கல்வியகம் .com. செழித்தையும் தமிழை ஒளி.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நெஞ்சில் குடியிருக்கும்
0: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. சீரியஸாகவே நம்ம படித்த காலங்கள்லேயும் சரி இப்போவும் சரி நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸாமில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறது அது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்றது அவங்களுக்கு அப்போ புரியறது கிடையாது இல்லையா. அந்த உயிரையே வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு செகண்ட் வந்து சரி இவ்வளோ நினச்சிட்டோமே இந்த லைஃப்பை நம்ம வாழ்ந்து தான் பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு தாட் ஏன் வரமாட்டேங்குது. இது ஸ்டடீஸ்ன்னு கிடையாது, லைஃப்பில் நம்ம தோத்துட்டோம்னு நினச்சாலே அந்த மொமெண்ட்டு டக்குன்னு தோணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதுதான், ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு. அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே வரணும். நம்மளோட ஹீரோ சோனம் வாங்சோக், ஸோ அவரை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். செக்மோல் அப்படின்ற ஒரு பள்ளி மட்டும் கிடையாது, ஸோ ஒரு ஒரு வாழ்க்கையோட பயிற்சி கொடுக்குற ஒரு பிளேஸாகவும் வந்து இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு கல்வி முறை அப்படின்னே சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களே வந்து அந்த ஸ்கூலை வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும், சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் எப்படி உருவாக்குறது, விவசாயம் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, ஸோ எப்படி அந்த சுற்றுச்சூழலை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு, அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையை முக்கியமாக தன்னம்பிக்கையை எப்படி வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து இந்த கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புதிதாக பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா வந்து இருந்தது. சோனம் வாக்சு வந்து ஒரு விஷயத்தை வந்து நிரூபிக்க முயற்சி பண்ணாரு. ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஒரு பயிற்சி தான், அது வந்து அதுவே வந்து ஒரு வாழ்க்கையை வந்து மாறிடாது அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கணும்னு ரொம்பவே வந்து போராடினாரு. ஸோ ஸ்டடீஸில் தோற்று போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே வந்து தோற்று போயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் கிடையாது, அதுக்கப்புறமும் லைஃப் இருக்குது அப்படின்றது தான் அவரோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. இந்த உலகத்தில் இந்த ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் அதை பற்றி வந்து பேசும்போது செக்மோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக பார்க்கப்பட்டது. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ நவ மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த 3 இடியட்ஸ் படம் வந்தது இல்லையா, எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் தமிழ நண்பன் படம் வந்தது. ஸோ இந்த திரைப்படத்துக்கும் சோனம் வாங்சோக்குக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தியில் வந்து ஆமீர் கான் வந்து நடிச்சிருந்தார் இல்லையா, ராஞ்சோ கதாபாத்திரத்தில். ஸோ அதில் இன்ஸ்பிரேஷன் ஆனவர் தான் வந்து அதுக்கு, அந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து சோனம் வாங்சோக் தான். ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கார் இல்லையா. அவர் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம் போல வந்து அவர் வந்து கற்பனை மனிதர் மாதிரிலாம் வந்து இல்லை, உண்மையிலே வந்து எஜுகேஷன் சிஸ்டமை வந்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு மனிதராக வந்து இருந்தார் இல்லையா. ஸோ அதை தான் இந்த படத்தில் வந்து அவரோட கருத்தை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லைக் வந்து இப்போ படிப்பை வந்து எல்லாம் படிப்பாக வந்து பார்க்கணும், எஜுகேஷன் என்பது மார்க் மட்டும் கிடையாது, கிட்ஸுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம், படிப்பை வந்து வாழ்க்கையோட இணைக்கணும், சிஸ்டமை வந்து கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரோல் கூட நம்ம அண்ணா ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். ஸோ உண்மையிலே வந்து எஜுகேஷன் சிஸ்டமை வந்து கேள்வி கேட்ட ஒரு மனிதர் தான். ஸோ அவரை சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து வந்து நம்முடைய கல்வி முறை குழந்தைங்க கிட்ட வந்து கேட்க வேண்டிய கேள்விகளை அப்படியே நம்ம மறந்துடுவோம் இல்லையா. சில விஷயங்களெல்லாம் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது கூட நான் ஒன்று சொல்ல வரவேன், அதை அப்படியே எனக்கு மறந்துடும். ஸோ இதே மாதிரி குழந்தைங்களுக்குமே சில விஷயத்த மனப்பாடம் பண்ணி அதை கற்றுக்கும்போது அது நல்லா இருக்காது இல்லையா. அதை புரிஞ்சிக்கிட்டு அது என்ன அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து ஜாஸ்தியாகும். அப்போ அதுக்கு வந்து மொழி ரொம்ப முக்கியம், அவரை ஃபேஸ் பண்ண விஷயங்களில் அதுவும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது, ஸோ ஒருவேளை அந்த சிஸ்டம் சரியில்லாமல் அதில் தோற்று போகும்போது அதில் வந்து உயிரே வந்து போனாலும் பரவாயில்ல, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாத்தையும் வந்து மாற்ற வச்ச ஒரு மனிதர் தான். அது படத்தில் வந்து ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க, நண்பன் படத்துலையாக இருக்கட்டும் இல்லை 3 இடியட்ஸ் படத்துலையாக இருக்கட்டும். ஸோ அவருடைய சிந்தனை, ஒரு மாணவராக வந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு முன்னாடி அவன் புதுசாக வந்து என்ன யோசிக்கிறான், அவனால் என்ன ஸ்பெஷலாக அவனுக்குள்ளே இருக்கிற அந்த திறமை என்ன அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சோனம் வாக்ஷோ வந்து முன்னாடி இருந்தே பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தானே. For details call 0564154242.

0: நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம சில பிளேஸஸ் எல்லாம் இருந்திருப்போம், அப்போ நமக்குன்னு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். சில ஊர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா இருக்கும், சில ஊர்ல தண்ணி பிரச்சனையா இருக்கும். தண்ணி இல்லைனா அப்படியே அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ இது வந்து நம்ம சோனம் வாக்சு லடாக்ல வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் வின்டர் காலத்துலலாம் வந்து பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஆனால் சம்மர் காலத்தில் வந்து விவசாயத்துக்கு வந்து தேவையான தண்ணீர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அவர் இந்த காலங்களில். ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து சோனம் வாக்சு ஒரு வித்தியாசமான ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிக்கலாமே, இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் ஐஸ் டூப்பா. ஸோ இந்த குளிர்காலத்தில் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த தண்ணீர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய பனிக்கட்டியாக உருவாக்குவது. ஸோ அதை வந்து டிசைன் பண்ணி, ஸோ அதை உருக்கி விவசாயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு சாதாரணமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இயற்கையோட சண்டை போட்டு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த இயற்கையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தீர்வுனா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குல்ல. ஸோ இந்த முயற்சிக்கு வந்து அவருக்கு உலக அளவில் வந்து பயங்கரமாக ஒரு பாராட்டும் வந்து கிடைச்சிது. ஸோ சில பேர் வந்து சொல்லலாம், இது வந்து அவர் பண்ணல இவர் தான் பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் இருக்கும் தானே, யாருக்கு தான் வந்து சேர வேண்டவங்களுக்கு போய் கரெக்டான ஒரு கிரெடிட் வந்து போய் சேர்ந்துருக்கு, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் உண்மை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அலசி ஆரஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. அது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம கூர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. உண்மையானவங்க யார் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சால் போதும் இல்லையா. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.
1: Hey, finally it's happening.
0: It's happening.
2: It's happening.
1: Yeah!
3: One last time. Honorable Chief Minister of Tamil Nadu and our very own Thalapathi Vijaya, one last time, theatre-la poi rasika porom.
4: Indha thiruvizhava 89.4 Tamil FM oda serndhu kondaadunga.
5: ஜூலை 23ஆம் தேதி முதல் அமீரக திரையரங்குகளில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 9 காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் தமிழ் தமிழ் தமிழ் 89.4
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்
2: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர் கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதை பாராட்டலாம், நிறைய பேர் வந்து அதை எதிர்க்கலாம். ஆனால் ஒரு பாயிண்ட்ல நம்மளோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. நம்மளோட கோல் எது, அதை நோக்கி மட்டும்தான் போகணும். பாராட்டு வந்தாலும் அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்ப்பு வந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு அதை தட்டி விட்டு போகணும் இல்லையா. சோனம் வாக்சு கூட அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணார். ஸோ அவருக்கு நிறைய விருதுகள் வந்து கிடைச்சது. அவருக்கு வந்து இந்தியாவின் முக்கியமான ஒரு விருதில் ஒன்று பத்மஸ்ரீ விருது வந்து அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவரோட வாழ்க்கையை பார்த்தா ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம ஒன்று கற்றுக்கணும். என்னோட இலக்கு வந்து இது கிடையவே கிடையாது. நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இவங்க அப்படி இவங்க இப்படின்னு வந்து நிறைய பெருமை பேசணும் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. அவரோட வந்து ஒரு கோல் என்னன்னா, நான் பிரச்சனைக்கான ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிப்பேன், அதுதான் என்னோட இலக்கு அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக வந்து இருந்தார். அவர் பெரிய நிறுவனங்கள்லையா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பெரிய வசதி வந்து இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. நிறைய விஷயத்த வந்து ஈஸியாக அப்படியே வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் அவர். ஒரு மனுஷன்கிட்ட வந்து பணம் வந்து கம்மியாக வந்து இருக்கலாம், ஆனால் அவனோட சிந்தனை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் வந்து சிந்திக்க முடியும், இப்படியெல்லாம் சிந்திச்சு அந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும், கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணுமே அப்படின்றது மட்டும்தான் அதோட இலக்காக, அவரோட இலக்காக வந்து இருக்குது. இப்போ வரைக்குமே அதுக்காக தான் வந்து அவர் போராடிட்டு இருக்காரு. ஸோ யார்

0: நாளையும் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்க வச்ச ஒரு மனிதர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு வந்து இவர் ஒரு பெஸ்ட்டான ஒரு உதாரணம் அப்படின்னு, சிறந்த ஒரு உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா.
1: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

0: புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ், இயற்கைக்காக ஒரு குரல் கொடுத்தவர் தான் நம்ம சோனம் பாவ்ச்சு. லடாக்ல ஒரு அழகான ஒரு மலைப்பகுதி, ஆனா அங்க இருக்க சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அதிகமா வந்து பனி வந்து உருவாகும் விதம் வந்து மாறுச்சு. தண்ணீர் கிடைக்கக்கூடிய அளவு பயங்கரமாக மாறிட்டு இருந்துச்சு. மக்களோட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அதை பற்றி திங்க் பண்ணி சோனம் வாங்கிச்சோ அவருடைய கருத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி வேணும் அப்படின்றதுக்கு அவர் குரல் கொடுத்த விஷயமா இருக்கட்டும். ஸோ இது வந்து அடுத்த தலைமுறையை வந்து அடுத்த தலைமுறைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தவர் தான் அவர். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து நாளைக்கு இந்த உலகத்தையே வந்து மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவர் தான் சோனம் வாங்கிச்சு. இந்த உலகத்தை ஆனால் எப்படி மாற்ற முடியும்? ஒரு பெரிய நகரத்தில் இருந்து அவர் வரல. அவர் வந்து ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய அதிகாரத்துலேயும் வந்து அவர் கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனையை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு தீர்வை தேடி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரமாக போய் உட்கார்லையே, பட் ஸ்டில் ஃபைட் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவோம், இப்போ என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது பார்த்தீங்களா. ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியே அவனோட சிந்தனை தான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் சோனம் வாங்கிச்சு. இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாமே வந்து சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்க தானே, யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தாட் இல்லாமல் நம்ம ஏன் வந்து அவங்க கூட நிற்கக்கூடாது, ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே வந்து போராடுறாங்க அப்படின்ற ஒரு தாட். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எங்கெங்கேயோ வந்து போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்மலாம் வந்து குரல் கொடுத்தோமோ அதே மாதிரி பசங்களுக்காக, ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்காக, அவங்களோட உயிருக்காக, அவங்களோட படிப்புக்காக எங்கேயோ நடக்கிற ஒரு போராட்டம் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு பெயினாக மாறுது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சீக்கிரம் கிடைக்காதா அப்படின்னு. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு ஒரு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கக்கூடிய சோனம் வாங்கிச்சுக்கு வந்து மோர் பவர் அவருக்கு. ஸோ அவர் நினச்ச விஷயம் கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வீட்டுக்கு போலாமா? ரியல் ஹீரோ பற்றி பேசும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லை? ஏன்னா சில பேருக்கு வந்து யாருன்னு போய் தேடி பார்க்குறதுக்கு, அவங்களோட வாழ்க்கையோட வரலாறுலாம் வந்து பார்க்குறதுக்கு சில பேருக்கு டைம் இருக்காது. பிஸியான ஒரு லைஃப்பில் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்து வரும் இல்லை? அப்படிப்பட்ட ஒரு நிறைவு வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட இருந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். இன்னும் யாரோட ஸ்டோரியை வந்து நம்ம ஷோவில் வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் எஸ் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்ற என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில், அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து நம்ம தமிழ் எஃப்எம் உங்களால் கேட்க முடியும் ஆப்பில். அண்ட் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குட், இல்லைனா சமத்தா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரைடே வேறு நாளைக்கு, அண்ட் இப்போது எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: மத்திய கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்கள் அந்த பிராந்தியத்தை கற்பனை செய்ய முடியாத நிலையின் விளிம்பிற்கு கொண்டு சென்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். நிலைமை கட்டுப்பாட்டை இழந்து வருகின்றது. இது கற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையின் விளிம்பில் தள்ளாடி கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறினார். பிராந்தியம் தொடர்ந்து விரிவடைந்து வரும் மோதல் வட்டத்துக்குள் இழுக்கப்படுகின்றது. ஒரு நெருக்கடி மற்றொரு நெருக்கடியை உருவாக்குகின்றது. ஒரு பதற்ற அதிகரிப்பு அடுத்த பதற்றத்தை தூண்டுகின்றது என்று பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் குட்டரஸ் தெரிவித்தார். மோதல் தொடர்ச்சியாக பரவிக்கொண்டிருக்கும் போது அரசியல் நோக்கங்கள் படிப்படியாக மறைந்து விடுகின்றன என்றும் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் புள்ளி விவர அமைப்பை மேம்படுத்துவதற்கான தேசிய திட்டத்திற்கு துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மெய்தகு ஷேக் மொஹமத் பின் ராஷித் அல் மக்தூம் ஒப்புதல் அளித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக மாற்றமடைந்து வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதார தரவு கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த விரிவான முயற்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார முன்னேற்றத்தை மேலும் துல்லியமாக பிரதிபலிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலக செய்திகள்.
2: ஹூதி தாக்குதலுக்கு பிறகு செங்கடலில் உள்ள ஒரு கப்பலின் முன்பகுதியில் தீப்பற்றியதாக சவுதி அரேபியா தெரிவித்தது. எவ்வாறாயினும் கப்பல் பணியாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்களை ராணுவ நடவடிக்கையின் மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். என்செலியா மற்றும் லைலா என்ற இரண்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் செங்கடலில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹூதிகள் விதித்திருந்த கடற்படை முற்றுகையை மீறியதாக கூறி அவற்றை தாக்கியதாக ஹூதிகள் தெரிவித்துள்ளனர். செங்கடலில் சவுதி அரேபிய கப்பல்கள் மீது ஹூதி நடத்திய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை ஹூதி அமைப்பு நிறுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை தலைவர் காஜா கலாஸ் வலியுறுத்தினார். இந்த தாக்குதல் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது, சட்டவிரோதமானது என்றும் கூறினார். ஏற்கனவே பதற்றமான நிலையில் உள்ள பிராந்திய சூழ்நிலையை இது மேலும் மோசமாக்குகின்றது என்று அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எதிரிகளின் எந்தவொரு நடவடிக்கையையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக உள்ளது என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை பிராந்தியத்தில் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவோம் என்று ஈரான் ராணுவம் உறுதியளித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்தது. அமெரிக்கா தமது நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கடலோர பகுதிகள் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் தொடரும் வரை எங்கள் ஆயுதப்படைகளின் பதிலடி தாக்குதல்களும் தொடரும் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமனியா அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
2: நீட் விலக்கு கோரும் மாநிலங்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். மாணவர் சேர்க்கை முறைகளில் நிலவும் பன்முகத்தன்மையால் கல்வித்தரம் பாதிப்படையாது, மாறாக அது சமத்துவத்தையும் சிறப்பான வெளிப்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தக்கூடும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பில் ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியாகியுள்ள அவரது கட்டுரையில், நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் நாடு முழுவதும் மாணவர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டங்கள் வெறும் ஒரு தேர்வின் நம்பகத்தன்மை சீர்குலைந்ததற்கான எதிர்வினை மட்டுமல்ல என்று தெரிவித்துள்ளார். தகுதி அடிப்படையிலானது என முன்னிறுத்தப்பட்ட ஒரு அமைப்பின் மீதான ஆழமான நம்பிக்கை இழப்பையே அவை வெளிப்படுத்துகின்றன என்று கூறினார். காங்கிரஸ் அமல்படுத்திய நீட் தேர்வுக்காக இப்போது அவர்களே போராடுகின்றார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்து கொண்டு உருவாக்கி அமல்படுத்திய நீட் தேர்வுக்கு எதிராக அதே காங்கிரஸ் இப்பொழுது போராடுகின்றது என்று அவர் கூறினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் உங்களுக்கு காங்கிரசால் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வின் உண்மை வரலாறு தெரியவில்லை போல என்று மாணிக்கம் தாக்கூரை குறிப்பிட்டு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த டிசம்பர் 2010 அன்று காங்கிரஸை சேர்ந்த குலாம் நபி ஆசாத் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு நீட் கட்டாயமாக்கப்பட்டது. அப்போது திமுகவைச் சேர்ந்த காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறையின் இணை அமைச்சராக பதவியில் இருந்தார் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் எனும் இளைஞர் காவலர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்திருப்பது வேதனை அளிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். போலீஸ் தனக்கு இழைத்த அநீதியை தனது இறுதி நிமிடங்களில் அருணாச்சலமே எடுத்துச் சொன்னதை பார்க்கும்போது நெஞ்சம் கலங்குகின்றது என்று அவர் கூறினார். காவல் மரணங்களின் போது துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கடும் நடவடிக்கைகளை எடுக்காமல் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று அவர் கூறினார். மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்துக்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கின்றார்கள் என்று அவர் வினவினார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இளைஞர்களின் நலன் எதிர்காலத்தை காட்டிலும் முக்கியமானது வேறு எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். வினாத்தாள் கசிவு சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு விரைவான மற்றும் கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் விரைவு நீதிமன்றங்களை அமைக்க முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார். இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். மாணவர்களின் நலனையும் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளில் இதுவும் ஒரு முக்கியமான படியாகும் என்றார். நமது இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்க முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது எந்தவிதமான இரக்கமும் காட்டப்படாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை மிகவும் பாதித்தவர் நீங்கள்தான் என்று பிரதமர் நரேந்திர மோடியை சுட்டிக்காட்டி ராகுல்காந்தி விமர்சித்தார். நாட்டின் கல்வி அமைப்பு முழுமையாக சீர்குலையவும் சிலரின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லவும் நீங்கள் அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஊக்கமும் அளித்தீர்கள், அதற்கு பொறுப்பான அனைவருக்கும் பாதுகாப்பும் வழங்கினீர்கள் என்று அவர் கூறினார். மாணவர்களின் கோரிக்கைகள் மிகவும் தெளிவானவை. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல்காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். சிஜேபியினர் விரும்பும் எந்த நேரத்திலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வருமாறு உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். எங்கள் இளம் நண்பர்கள் அனைவருக்கும் இது ஒரு திறந்த அழைப்பு. உங்கள் வசதிக்கேற்ப எந்த நேரத்திலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவின் அலுவலகத்திலோ அல்லது இல்லத்திலோ இவ்விரண்டில் நீங்கள் விரும்பும் இடத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறும். இந்த விவகாரத்தில் நாங்கள் கௌரவம் பார்க்கவில்லை என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் மாணவர் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த 4 முறை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் 3 திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டபோது மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா பதிலுரைகளை சமர்ப்பித்தார். இதன் பின்னர் மேலதிக சமர்ப்பணங்களை ஆகஸ்ட் 3 திகதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிட தாடிய ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் வெஸ்லி 39 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். ததிவான்ஷே மறுமானி 27 ஓட்டங்களை இறுதி வரை களத்தில் நின்று பெற்றுக் கொடுத்தார். பதிலடித்தாடிய இந்திய அணி 13.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 40 பந்துகள் மீதமிருக்க 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்திய அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய அபிஷேக் சர்மா ஓர் ஓட்டத்துடன் வெளியேறினார். வைபவ் சூரியவன்ஷி 19 பந்துகளில் 50 ஓட்டங்களை விளாசி அணியின் வெற்றியை இலகுப்படுத்தினார். இஷான் கிஷன் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதி வரை களத்தில் நின்ற அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க.
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்
4: தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துவது.
5: ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், அமீர்கான் மற்றும் கழக நிர்வாகிகள்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: te se bude, eto ne.
1: Rolex. Rolex.
0: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா?

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி ஹா, ஹாரர் ஹா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆ,
0: த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: 89.4 Tamil FM. Namma radio, namma music.

நீங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: பேட் டாங்கி ஸ்மால் வால்

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிருந்தா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். You are listening to 99.4.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய்
4: நகைகளுடன் தமிழகத்தில் இருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
5: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: 90.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.